0: 7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: டொரண்டோவினுடைய காலநிலை ஒருமுறை பார்த்து விடலாம். டொரண்டோவில் 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலை 28 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று 9 மணிக்கு பின்னர் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. இன்னைக்கு 9

0: இரண்டு ஊர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இலங்கையிலிருந்து ஒரு ஊர், அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊரை கொண்டு வந்திருக்கின்றோம். இலங்கையிலிருந்து நாங்கள் என்ன ஊரை கொண்டு வந்திருக்கிறோம் சுரேகா?
1: இலங்கையிலிருந்து ராமநாதபுரம் அப்படி என்ற ஒரு ஊரையும், தமிழ்நாட்டிலிருந்து காரைக்கால் என்னும் ஒரு ஊரையும் நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம் இன்றைய போட்டி நிகழ்ச்சிக்கு.
0: சரி, இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போவோம் அவர் குளம் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது. இலங்கையிலிருந்து ராமநாதபுரம், அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து காரைக்கால், இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நாங்களும் உதாரணத்திற்கு ஒரு மூன்று சொற்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம்.
1: புல், இறை, காரம்.
0: இந்த மூன்று சொற்களை வந்து நாங்கள் இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து உருவாக்கியிருந்தோம். அதே போன்று நீங்களும் இவ்வாறு எழுத்துக்களை வைத்து சொற்களை உருவாக்கினால் அழைத்து எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
1: 416-554-404 வாயிலாக.
0: காரைக்கால் என்கின்ற ஊர் தமிழ்நாட்டில் இருக்கின்றது எல்லோருக்குமே ஒரு அறிந்த ஊராக இருக்கிறது. அதாவது கைலை மலையின் மீது கைகளால் நடந்து சென்றவரான காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊராக காரைக்கால் இருக்கிறது. அந்த ஊரையும் நாங்கள் இன்றைய நாள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஆகவே நீங்களும் அழைக்கலாம், 416-554-404.

0: எட்டு மணி ஏழு நிமிடம் இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இன்றைய நாள் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கையிலிருந்து என்ன ஊரை கொண்டு வந்திருக்கிறோம் ஸ்ரீகா?
0: இலங்கையிலிருந்து இராமநாதபுரத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து காரைக்காலையும் நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். அதில் இருந்துதான் இணைத்து உங்களிடம் நாங்கள் சொற்களை கேட்டிருந்தோம். அழைப்பில் இருக்கும் நேயர்களை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: யோகன். எப்படி இருக்கிறீங்க? சரி யோகன், நீங்கள் என்னென்ன சொற்களோடு வந்திருக்கிறீங்க? உலக வரைபடத்திலேயே நாங்க பாத்துருக்கோம் எல்லா இடத்தையும். ஆனா இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த போட்டி நிகழ்ச்சி எப்படி என்றா யோகன், இலங்கையிலிருந்து இராமநாதபுரம், அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து காரைக்கால், இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும்.
0: உதாரணத்துக்கு
2: ராமேஸ்வரம் ராவில தோங்குதானே?
0: இல்ல இல்ல, அப்படி இல்லையோகன். இப்ப இராமநாதபுரம், காரைக்கால் இரண்டையும் சேர்த்து நாங்கள் உருவாக்கியது போல புல், இறை, காரம், அந்த மாதிரியான சொற்களை வந்து நீங்கள் சேர்த்து உருவாக்க வேண்டும்.
1: சரி, பரவாயில்ல, முயற்சித்தமைக்கு நன்றி. நன்றி யோகன்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அடுத்த நேரிடம் செல்லலாம். அவரை என்ன சொற்களோடு வந்திருக்கிறார் என்று கேட்டு பார்க்கலாம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் பிரோமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறோம். உங்க நிகழ்ச்சிகளோட அருமையான பாடல்கள்,
0: எங்க நிகழ்ச்சிகளோட நல்ல இனிமையா இருக்கிறீங்க. சரி, எந்த சொற்களோட வந்திருக்கீங்க இன்னைக்கு?
3: ரதம்.
1: ரதம்.
3: மரம்.
1: மரம்.
3: மரை. மரை. மரை.
1: மரை.
3: மரை.
1: ரதம்.
3: மரம். மரை. கால்.
1: மரம். சரி, மூன்று சொற்கள் போதுமானது. நன்றி தேவகுமார், வாழ்த்துக்கள்.
3: நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட இதுக்கெல்லாம் சரி வர எல்லாம் இருக்குது.
1: அப்படியே நாங்க சரி வாழ்த்துக்கள்னு வர சொல்லி இருந்தோம். நீங்க ஒரு வெற்றியாளரா அறிவிச்சிருந்தோம். நன்றி. நன்றி தேவகுமார். அடுத்த நேரிடம் நாங்கள் செல்லலாம். சரி, வந்தவர் சென்று விட்டார். நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 416-554-4040 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம்.
0: 416-554-4040 வாயிலாக
1: மீண்டும் அந்த ஊர்களை வந்து நாங்கள் உங்களுக்காக திறப்போன்றோம். இரண்டு ஊர்கள், அதாவது இலங்கையிலிருந்து ஒரு ஊர், அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊர். அது என்னென்ன ஊர்கள் அப்படி என்றால்,
0: இலங்கையிலிருந்து ராமநாதபுரம், தமிழ்நாட்டிலிருந்து காரைக்கால்.
1: இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். சரிதானே?
0: நல்லா விளங்கி.
1: சரி, அந்த மாதிரி நாங்கள் ஒரு மூன்று சொற்களை உங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்டு வந்திருந்தோம். நாங்களும் கண்டுபிடிச்சு எங்களுடைய மூலிய அப்படியே
0: கசக்கி,
1: அதேதான் கசக்கி கசக்கி இந்த மூன்று சொற்களை உருவாக்கி இருக்கிறோம். அது அந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து, ஒன்று புல், இறை, மற்றியது காரம். சரி, இந்த மாதிரி நீங்களும் உருவாக்கினால் எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்ளலாம். 416-554-4040.
4: என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சும் போல இருக்கட்டா.

0: எட்டு மணி 15 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்நேரத்தில் இன்னும் ஒரு நேயர் வந்திருக்கின்றார். அவர் என்னென்ன சொற்களோடு வந்திருக்கிறார் என்று கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
2: நன்றி.
1: நீங்களும் அழைத்து சொல்லலாம். 4164 5 4 4 0 4 0 இவ்வாறு தான் நீங்களும் சொற்களை உருவாக்க வேண்டும். இராமநாதபுரம் இலங்கையிலிருந்து நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து காரைக்கால். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து சொற்களை நீங்கள் கண்டுபிடித்தால் அலையுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165 5 4 4 0 4 0.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
5: ஆர்கேஎஸ் சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபாஷா, 5650 Shepherd Avenue East Unit 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 4163030881, உதயன் 6475395601. ஆர்கேஎஸ் சலூன்.
6: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6475922 6475490059.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது,
7: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 Passmore Avenue Unit 28, 6476565690 6476565690.
11: Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எட்டு மணி 23 நிமிடம் இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. போவோமா ஊர்கோலம் போட்டி நிகழ்ச்சியுடன் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு இரண்டு ஊர்கள பேரை வந்து நாங்கள் எடுத்து வந்திருந்தோம். அதாவது இலங்கையிலிருந்து ராமநாதபுரமும் தமிழ்நாட்டிலிருந்து காரைக்காலையும் எடுத்து வந்திருந்தோம். இந்த இரண்டு ஊர்களின்
1: எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படி என்று எங்களுடைய நேர்களிடம் கேட்டிருந்தோம். எங்களுடைய நேர்களும் இணைந்து ஏராளமான சொற்களை உருவாக்கியிருந்தார்கள். அவர்கள் அனைவருக்குமே முதலில் நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் அந்த சொற்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளிருக்கின்றோம்.
0: நாங்கள் எடுத்து வந்த சொற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, புல் இறை காரம். நேயர்கள் கூறிய சொற்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது, காதல், இதரை, மறை, ரதம், மரம், கால் என்று பல வகையான சொற்களை வந்து எடுத்து வந்திருந்தார்கள்.
1: இணைந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: கனடாவில் அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவுகளுக்கு நிவாரணமாக மத்திய லிபரல் அரசினால் அறிவிக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான அனுகூல தொகை இன்று முதல் மக்களுக்கு வைப்பு செய்யப்படுகிறது. தகுதியுள்ள ஒருவர் 267 டாலர்கள் வரையும் குடும்பம் ஒன்று 533 டாலர்கள் வரையும் பெறவுள்ளனர். கிட்டத்தட்ட 12 மில்லியன் கனேடிய மக்கள் இதனால் பயனடைவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
1: தமிழ்நாட்டில் பாஜக முக்கியஸ்தராக திகழ்ந்த அண்ணாமலையும் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவியுமான லதா ரஜினிகாந்தும் ஒரே நாளில் புதிய இயக்கங்களை அறிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பாஜகவிலிருந்து விலகும் கோரிக்கையை கட்சி மேலிடம் ஏற்றுக்கொண்டதை அடுத்து இது நம்ம இயக்கம் என்னும் பெயரில் புதிய கட்சியினை அண்ணாமலை அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அடுத்து வரும் தேர்தலில் தமது கட்சி களமிறங்கும் எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். மறுபுறத்தில் மாற்றத்தை விரும்பும் அனைவரும் சேர்ந்து மாபெரும் சக்தியாக சமூகத்திற்கு நன்மைகளை செய்ய வருமாறு அழைப்பு விடுத்து மக்கள் மேடை எனும் இயக்கத்தை லதா ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார்.
0: இலங்கையின் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக உயிர் நீத்த தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு நிகழ்வு வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் ஏற்பாட்டில் உரும்பிராயில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமை கரிசனையை ஏற்படுத்தியிருந்தது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. Log on to eastfm.ca.

0: டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
7: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraleeTaste.com.
9: Upparudum kelungal. East FM 102.7.

0: 8:46 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். நம் ஊர் ஈவினிங் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: கரவெட்டி ஒன்றியம் கனடாவினுடைய கோடைக்கால ஒன்று கூடல். கோடைக்கால ஒன்று கூடல் விளையாட்டுப் போட்டிகளும் அநேக பரிசல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் கரவெட்டி ஒன்றியம் கனடா. நாளைய நாள் ஜூன் மாதம் 6 சனிக்கிழமை நீல்சன் பார்க்கில் காலை 11 முதல் மாலை 5 வரை இந்த கோடைக்கால ஒன்று கூடல் நடைபெற இருக்கின்றது. தொடர்புகளுக்கு நீங்களும் அழைக்கலாம். தலைவர் ராஜேஸ்வரன் 6472876810 6472876810.

0: அந்த பட்டர்ஃப்ளைய நாங்களும் தேடிக்கொண்டு அப்படியே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம் என்ன சுரேகா?
1: கண்டிப்பா. எப்பயுமே நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முதல் நாங்க முக்கியமான இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில இன்றைக்கு நாங்க வெளியில காலநிலை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 27 டிகிரி செல்சியஸ் 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நள்ளிரவு வேளையில கிட்டத்தட்ட 5 to 10 mm வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்துடன் 17 டிகிரி செல்சியஸ் 16 உணர இருக்கின்றோம். அந்த மழை தூறல் வந்து நாளைக்கும் அதிகாலையில தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கும் தொடர்ந்து 1 to 3 mm வரையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னும், அதிகூடிய வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் அப்படின்ற தற்போதைய தரவுகள் கூறுகின்றன.
0: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 5% குறைவடையப் போகிறது அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நினைத்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: சுரேகா ரூபன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
1: நன்றி நேர்களே.

0: ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும் பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைகோ.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-7074
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421
5: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: East FM 102.7 கேட்டாலே summer, summer. East FM 102.7.
11: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

0: ஓசனம். You're listening to East FM, East FM 102.7 CJRK.
1: ஓ சன்னதி குடி, ஓ சன்னதி குடி.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத்துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும் 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
8: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
9: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்ய 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா, இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6472-57486 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barber Shop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham and Shepherd Hitkarhill, Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா, 416-303-0881. உதயன்,
0: 647-539-5609. RKS Saloon.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Kum Idiyal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamaiyil Iyangum Focus Education Services ippozhudhu pudhidhaga iniyum Junior Kindergarten mudhal Grade 8 variyana maanavargalukku oru maadha ilavasa vaguppai valingukindrargal. June mudhal August varai indha ilavasa vaguppil English, French, மத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 647-534-4509 மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham,
6: 416-461-6401.
7: East FM கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும். East FM 102.7.

0: வீக்க ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. 816-817-5060. You are in good hands with Allstate.
5: Weekend vibration. East FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: நாள் விஷயம்.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 65.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 4163322989. Some conditions may apply.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிரல் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 Elsmere Road, Unit 6, Scarborough, 4372672693,
4: 4162899993. வானலை வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Prisha Law Professional Corporation.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite
3: 07647478014. செய்யலாம்.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
10: சிலு சிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த, East FM-ஐ டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
8: விவாகா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொரண்டோ.
9: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
8: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
9: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ,
8: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொரண்டோ.
9: அழகு அழகு 6477873784.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656
11: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

நேரம் காலை 9:02, டொரண்டோ 22°C, 28°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை ஒலிபரப்பூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. இப்பொழுது இரவு 9 வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளையும் 24 மணித்தியாலமும் எங்களோடு இணைந்திருக்க eastfm.ca, Facebook, Instagram, TikTokல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கம். அதே நேரம் காணொலிகளாக, நிகழ்ச்சிகளாக, பதிவுகளாக உங்களுக்காக ஈஸ்ட் எஃப்எம் இப்பொழுது யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்ற பக்கத்தினூடாக ஈஸ்ட் எஃப்எம்ஐ பார்த்து மகிழலாம். தொடர்புகளுக்கு 4168241212, மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. சனிக்கிழமை ஜூன் மாதம் 6ஆம் தேதியின் காலை காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு அழகான ஒரு காலை பொழுது. வெப்பநிலையை பொறுத்தவரையில் இன்றைய நாள் 24°C இருக்கப் போகின்றது என்ற மதியம். மாலை 23, இரவு 15, நாளை காலை 20°C இருக்கப் போகின்றது. ஓரளவு ஒரு மெல்லிய மலைத்துருளோடு காலை பொழுது மலர்ந்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த மலைத்துருள் தொடருமா அப்படி என்று சொல்லி சொன்னால், இனி ஒரு மதியம் மட்டும் ஒரு சின்ன ஒரு சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு சின்னங்களோடு இருக்கப் போகின்றது. பிற்பாடு மற்றும் ஒரு மழை இல்லாத பொழுதாக இந்த வார இறுதி நாட்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைய போகின்றன. காலை சூரிய உதயம் 5:37 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 8:55 இடம்பெற காத்திருக்கின்றது. இதே நேரம் திங்கட்கிழமை 22°C, நாளைய நாள் 25 இருக்கப் போகின்றது. செவ்வாய்க்கிழமை 26°C. சனிக்கிழமை ஜூன் மாதம் 6ஆம் தேதி இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்டர் ஃபெமின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, காலை காற்றலையில் தொடர்ந்து 11 மணி வரை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சில் உங்களோடு நான் அன்னநிமன்புடன் செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

நேரம் காலை 9 மணி 8 நிமிடம் எஸ்டெஃப்எம் தமிழோர் இணைந்திருக்கின்றோம். சனிக்கிழமை வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 9 மணி தொடக்கம் 11 மணி வரை உள்ளூர் உலகத்தின் செய்திகள், புதினங்கள், பாடல்கள் ஊக்கம் தருகின்ற கூற்று அப்படி என்று சொல்லி இந்த நாள் காலை பொழுது 2 மணித்தியாலும் உங்களுக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றது. என்றும் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நேரமாக இருக்கின்றது. இந்த நாளை பொறுத்தவரையில் பாரிஸில் மாணவர் எழுச்சி முறியடிக்கப்பட்டுக் கொண்ட ஒரு நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அதேபோன்று இதே நாளில் இப்பொழுதும் பிரபலமாக இருக்கின்ற இலங்கையினுடைய தமிழ் நாளிதழாக இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகை நாளிதழ் இது வெளியாகிக் கொண்டது முதல் முதலாக 1930ஆம் ஆண்டு இந்த நாள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இதே நேரம் இதே நாளில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் கெனடி அவர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உணவு விடுதி ஒன்றில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டது. 68ஆம் ஆண்டு இதே நாள் அப்படி என்று சொல்லி பதிவாகி இருக்கின்றது. இன்றைய நாளில்

ஐநாவை பொறுத்தவரையில் ரஷ்ய மொழி நாளும் இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் நள்ளிரவு 5% குறைவடைந்திருக்கிறது. பெரும்பாலான இடங்களை பொறுத்தவரையில் 172.9% இன்றைய நாளில் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. வானில் இலக்கம் 11600 கீழ் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற பெட்ரோ கனடாவில் நீங்கள் ஜிடியின் குறைந்த விலையாக 153.9 லிட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளலாம். அதேபோன்று இலக்கம் 23.14 கிங்ஸ்டன் ரோடில் அமைந்திருக்கின்ற சென்டெக்ஸ் எரிபொருள் நிலையத்திலும் 155.9 நீங்கள் லிட்டர் ஒன்றினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதமற்ற பயணங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தாமதங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக யோக் பகுதியில் வில்லியம் அலன் ரோடுக்கும் எக்லிங்டனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இனி இடங்கள் ஓரளவு தாமதமற்ற பயணங்களை இன்று காலை பொழுது உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. 22°C ஆனால் 28°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 9:11.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் என்பி மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6 4 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8 camsonics.com.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
7: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
8: நல்ல பாட்டு நாலு விஷயம்
9: எஃப்எம் 102.7
8: ஈஸ்ட் எஃப்எம் .ca.

ஒன்பது மணி 24 நிமிடம், 22 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சனிக்கிழமையின் காலை காற்றலை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு இணைந்திருக்கின்றோம். வெளியில் சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்துகின்ற சில விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அபார்ட்மெண்ட் நீங்க ரெண்ட் பண்றீங்க, வாடகைக்கு பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள், குடியிருப்பு மனைகளாக அப்படி என்று சொல்லினால் தொடர்மாடி குடியிருப்புகளை பொறுத்தவரையில் இது இப்பொழுது நகர சபைகளினால் வந்து ரெண்ட் பண்ணக்கூடியது அல்லது ரெண்ட் சேஃப் அப்படி என்று சொல்லி அல்லது அதற்கான சில வரைமுறைகளை அவர்கள் விதித்திருக்கின்றார்கள். நீங்கள் அங்கு செல்லுகின்ற பொழுது அதனுடைய வாயிலில் வந்து அல்லது அந்த கட்டிடத்தினுடைய நுழைவாயிலில் வந்து உங்களுக்கு மூன்று நிறங்களில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் கிரீன் அப்படி என்று சொல்லி ஒட்டப்பட்டிருந்தால் அது ரென் சேஃப் டியோ அப்படி என்று டொரண்டோவினால் ரென் சேஃப் என்று அடையாளப்படுத்தப்பட்ட கட்டிடம் இது அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எல்லோ கலரில் அங்கே அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது சொல்லி சொன்னால் அது இன்னமும் அங்கு சில வேலைகள் செய்யப்பட வேண்டும் அல்லது புனர்மான வேலைகள் தேவைப்படுகின்றன, நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ரெட் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துல செவரல் இஷ்யூஸ் இருக்கின்றது, அங்கு நீங்கள் ரென் பண்ணுவது உகந்தது அல்ல அப்படி என்று சொல்லி சொல்லப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங் என்ட்ரன்ஸில் வந்து இந்த சைனை ட்ரோனோ ரெண்டர்ஸ் பார்க்க முடியும் என்று சொல்லி ட்ரோனோ நகரசபை குறிப்பிட்டிருக்கின்றது. இதே நேரம் இன்றைய நாளில் இன்னும் ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஜூலை மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஜூலை 19ஆம் தேதி வரையில் குறிப்பாக சமலிஷியஸ் நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. டொரண்டோவில் இருக்கின்ற மிக பிரபலமான அதே நிறம் பல்வேறுபட்ட பல் கலாச்சார உணவு நீங்கள் உண்டு மகிழ வேண்டும் என்று சொல்லிச்சோம். அதற்கான இந்த நிலையங்கள் ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற ட்ரோண்டோவனுடைய சமலேஷியஸ் வந்து இந்த ஆண்டு இடம்பெற காத்திருக்கிறது. இதற்கான பதிவுகளை நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே toronto.ca/samalicious என்கின்ற இணையதளத்துக்கு சென்று June 18ஆம் தேதியிலிருந்து இந்த முன்பதிவுகளை செய்யலாம் என்று சொல்லியும் சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 9:26. இந்த வார இறுதி நாட்களிலும் ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. டூ வெஸ்ட் ஃபெஸ்டிவல், கிட்டத்தட்ட 16 கல்ச்சுரல் ஃபில் பிளாக்ஸ் இந்த வீக்கெண்டில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஃபுட், ட்ரிங்க்ஸ், லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி என்று சொல்லி ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. இது லான்ஸ்டவுன் எவினியூவிலிருந்து வாஷிங்டன் வரையிலான பகுதிகளில் இந்த நிகழ்வு நேற்று நாளில் ஆரம்பித்து திங்கள் அதிகாலை 1 மணி வரை இந்த நிகழ்வு இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டேஸ்ட் ஆஃப் நோதியோக் மெலாஸ்மென் ஸ்கொயரில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளியிலிருந்து ஞாயிறு வரை நிகழ்வும் இடம்பெறுகின்றது. ரிவர்சைட் ஈட்ஸ் அண்ட் பீட்ஸ் நிகழ்வும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 12ஆம் ஆண்டாக டான்வெல்லி பார்க்வேயினுடைய டி கிராசி ஸ்ட்ரீட் பகுதியில் இதுவும் இடம்பெறுகின்றது. இதே நேரம் இண்டிஜினஸ் செலிப்ரேஷன் 2026 ஆரம்பமாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வாக் வித் ஸ்ட்ரேல் நிகழ்வு இடம்பெறுகின்றது. டிடிசியினுடைய சில திருத்த வேலைகள் காரணமாகவும் சில பகுதிகள் மூடப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த டூ வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்காக குறிப்பாக வெள்ளியிலிருந்து திங்கட்கிழமை வரையிலும் டன்னா ஸ்ட்ரீட் வெஸ்ட், லான்ஸ்டபன் அவென்யூ மற்றும் வாஷிங்டன் ஆகியவை வந்து மூடப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 9:27, அது சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தின விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தோம். இன்றைய நாளும் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற ஒரு கூற்று ஒன்று காத்திருக்கிறது. அப்படி என்ன விஷயத்தை பற்றி இன்றைய நாளில் பேச போகின்றோம் அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சில விஷயங்களை நாங்கள் குறிக்கோள்களாக அல்லது இலட்சியங்களாக எங்களிடம் வைத்துக் கொள்வோம். நாங்கள் இது செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி என்று, ஆனால் சில வேளைகளில் அவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய நம்பிக்கை அல்லது உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தை வந்து உடைக்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இந்த வேலையெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இப்போ இருக்கிற வேலையை வச்சுக்கொண்டே இரு அப்படி என்று சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது வேலைத்தளத்தில் உங்களோடு பணிபுரிகின்றவர்களாக இருக்கலாம். அது தனியாக வேலை மட்டுமல்ல, உங்களுக்கான இலக்குகள் பலவாக இருக்கலாம். அது குறிப்பாக வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பல விடயங்கள், கல்வியிலிருந்து ஆரம்பித்து வேலை வாய்ப்பு உறவு அல்லது உங்களுக்கான நிதி நிலைமைகளிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும், ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதை நோக்கி ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கின்றதாக இருக்கலாம், ஒரு தொழில் முனைவோராக வர விரும்புவதாக இருக்கலாம், அல்லது ஒரு கனவு, அந்த கனவை நோக்கிய பயணத்துக்கான முட்டுக்கட்டையாக மற்றவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் சில வழிகளில் உங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கின்ற ஒரு விடயமாக மாறிக்கொள்ளும். அழகான ஒரு கூற்று இருக்கின்றது. இந்த ஒரு கிணத்தில் வாழுகின்ற மீனிடம் கடலின் ஆழத்தை விளக்காதீர்கள் என்பார்கள். கிணற்றில் வாழுகின்ற மீனிடம் கடலின் ஆழத்தை விளக்காதீர்கள் என்பார்கள். ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால், சில வேளைகளில் மனிதர்கள் உலகத்தை எப்படி இருக்கின்றதோ அப்படி பார்க்கவில்லை. அவர்கள் அனுபவித்த, அவர்களுக்கு தெரிந்த அளவில் மட்டும்தான் அதை பார்க்கின்றார்கள். உங்கள் கடலை ஒரு கிணத்தின் அளவுகோலால் அளக்காதீர்கள். எனவே மற்றவர்களின் எல்லைக்குள் உங்களுடைய கனவுகளை எப்பொழுதுமே அடைப்பதற்காக நீங்கள் காத்திருக்காதீர்கள். நீங்கள் பார்க்கும் தொடுவானம் அவர்கள் பார்த்திராத ஒன்றாக எப்போதும் இருக்கலாம். நீங்கள் நம்பும் சாத்தியம் அவர்கள் அனுபவித்திராத ஒன்றாக இருக்கலாம். எனவே உங்கள் பார்வையை சிறிதாக்க வேண்டாம். கடலை அறிந்த இதயம் ஒரு கிணத்திற்குள் வாழ முடியாது. எனவே நீங்கள் கடலை அறிந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் கடலை நோக்கித்தான் உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம்.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரியதரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569, 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட், ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

9:43 22°C அண்ணாமலையினுடைய வருகை தவேகாவின் அரசியல் வளர்ச்சியை பாதிக்குமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. காரணம், இதுவரையில் அவர் ஆரம்பித்திருக்கின்ற இயக்கத்தில் 13 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் சேர்ந்திருப்பதாக இப்பொழுது தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முதலில் கர்நாடக மாநிலத்தில் இளம் IPS அதிகாரியாக அதிரடி காட்டிய அண்ணாமலை, பிறகு பாஜகவில் இணைந்து ஒரே ஆண்டில் கட்சியின் தமிழக தலைவராக நியமிக்கப்பட்டார். பின்னர் பாஜக வளர்ச்சியை தொடங்கியது என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதன் பிற்பாடு அதிமுக குற்றச்சாட்டு, பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு தமிழக ஆட்சியாளர்களுக்கு எதிராக அதிரடி கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கியது. அலைஞர்கள் மத்தியில் அவருக்கு எழுச்சி ஏற்பட்டது அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டது. அண்ணாமலைக்கு சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஒரு பின்னடைவு அப்படி என்று சொல்லி பார்க்கப்பட்ட ரீதியில் இப்போது புதிய இயக்கம் ஒன்றை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் இதில் அவர் 13 லட்சத்துக்கும் அதிகமானவர்களை இணைத்திருக்கின்றார். அண்ணாமலையினுடைய இயக்கம் எழுச்சி பெற்றிருக்கின்றது எனவும் இந்த இயக்கத்தில் இணையும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அதில் தேர்ச்சி பெறுகின்றவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படும் என்று சொல்லியும் அண்ணாமலை தெரிவித்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு புதிய விடயமாக இப்பொழுது பார்க்கப்பட ஆரம்பித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த விடயம் தொடர்பாக அவருடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்தின் எண்ணிக்கை என்பது 24 மனத்தியாளத்தில் தான் இந்த 13 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்ந்து இந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற ஈனிய ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதனுடைய மனமார்ந்த நன்றி அப்படி என்று சொல்லியும் இது ஒரு மனிதனுடைய பயணம் அல்ல, மாற்றத்தை விரும்புகின்ற கூட்டு மக்களினுடைய பயணம் அப்படி என்று சொல்லி அண்ணாமலை இது குறித்து குறிப்பிட்டிருக்கின்றார். மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி தொடர்பாக பொருளாதார ஆலோசனைக் குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலும் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதன் காரணமாக இந்த சந்திப்பு இப்பொழுது முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பின்னால் அணிவகுத்து நிற்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி பொன்னியின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிமுகவிலிருந்து விலகி தவேகாவுக்கு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MLAக்கள், முக்கிய நிர்வாகிகள் பலர் சென்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதிமுகவினுடைய முன்னாள் MLAக்கள் சிலர் இன்றைய நாளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. CV சண்முகம் தலைமையில் மற்றொரு அணியும் இரண்டாக பிரிந்திருக்கின்ற ரீதியில் இதில் SP வேலுமணி, CV சண்முகம் தரப்பினர் தவேகாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்றார்கள். இரு தரப்பினரிடையே பிரச்சனை அதிகரித்து வருகின்றதன் காரணமாக கிட்டத்தட்ட MLAக்கள் 4 பேர் சபாநாயகரிடம் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் தவேகாவில் இணைவது தொடர்பாக என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. 9:46 காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சியுடன் இருக்கின்றோம்.

9 மணி 51 நிமிடம் 28 டிகிரி செல்சியஸ் இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சங்கிலிய மன்னனினுடைய 407வது சிரார்த்த தினம் இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் நல்லூர் பகுதியில் இருக்கின்ற சங்கிலியின் உருவச்சிலையின் சங்கிலியின் அறக்கட்டளையின் செயலாளர் ஸ்ரீதரன் தலைமையில் இந்த நிகழ்வு இன்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது நேரம் மயிலட்டி மக்களின் காணிகளில் பங்களா அமைத்து படையினர் உல்லாசமாக வாழுகின்றார்கள் அப்படி என்று சொல்லி வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் ராணுவத்தினர் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து இங்கு பங்களாக்களை உல்லாசமாக அமைத்து வருகின்றார்கள். காணிகளுக்குரிய மக்கள் வீதிகளில் இறங்கி போராடும் அவநிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் இந்த காணிகளை விடுவிக்க கோரி வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற கவனயீர்ப்பு போராட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். 90ஆம் ஆண்டு வலிகாமம் வடக்கு மயிலட்டியில் வாழ்ந்த இந்த மக்களை ராணுவத்தினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியிருந்தார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக பதிவாகியிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. 38,095 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரையிலும் என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கொழும்பு, கம்பகா, கள்ளுத்துறை, கண்டிகாலி, மாத்திரை, அம்பாந்தோட்டை, கீகாலை, ரத்தினபுரி, புத்தளம், கல்முனை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் அதிக அவதானமிக்க மாவட்டங்களாக இதன்போது அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளால் தற்போதைய அரசாங்கம் அச்சமடைந்திருப்பதாகவும் இதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தலை அவர்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் கோழைத்தனமான அனுரவின் விரையாட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற கருப்பொருளில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த கருத்துக்களை அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். 9 மணி 53 நிமிடம் காலை காற்றிலே ஓடி இணைந்திருக்கின்றோம்.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.
1: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719.
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி taste.com.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு பாரங்கள் சேர்க்குது. வானம் விடிய விடிய விடிய விடிய விடிய விடிய ஏக்கங்கள் தாக்குது. நாட்கள் பறக்க பறக்க பறக்க பறக்க பறக்க பறக்க ஆசைகள் காக்குது. நீயும் கதைக்கு கதைக்கு கதைக்கு கதைக்கு கதைக்கு கதைக்கு நம்பிக்கை பூக்குது.

10:06 சனிக்கிழமை ஜூன் மாதம் 6ஆம் தேதியின் காலை காற்றலையோர் இணைந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு புதிய மனத்தியாளத்துக்கு நுழைந்திருக்கின்றது. காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. 22°C 28 இருக்கின்றது உணர்நிலை. இன்றைய நாளும் நாளைய நாளும் ஒரு சிறப்பான ஒரு காலநிலையை தருகின்ற 2 நாட்களாக காத்திருக்கின்றன. குறிப்பாக இன்று மதியம் 25°C மாற இருக்கின்றது. இரவு பொழுது 16, நாளை காலை 17 இருக்கப் போகின்றது. நாளைய நாளும் 25°C இருக்கும். திங்கட்கிழமை 22°C கொண்டிருப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் தமிழ் என்ற பக்கத்தினூடாக பின்தொடரலாம். யூடியூபில் காணொலிகளாக இஸ்டெஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 4168241212. அது மட்டுமில்லாமல் மின்னஞ்சலூடாக தொடர்பு கொள்ள இஸ்டெஃப்எம் 102.7 @gmail.com காத்திருக்கின்றது. டிவிபியினுடைய சவுத் பவுண்ட் ஷெபர்டில் இருந்து தாமதங்களை தர ஆரம்பித்திருக்கிறது. எக்லிண்டன் வரையிலான பகுதிகள் லாரன்ஸுக்கும் எக்லிண்டனுக்கும் இடையில் டிவிபியினுடைய நோர்த் பவுண்டிலும் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் லெஸ்லியில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் பேத்தர்ஸ்ட் வரையிலும் ஓரளவு தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் 401 ஈஸ்டில் நீல்சனுக்கு அருகில் ஒரு வாகன விபத்தொன்றும் பதிவாகி இருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் 5% குறைவடைந்திருக்கின்றன. இன்றும் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற ஒரு கூற்று பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நம்பிக்கை என்பது சில வேளைகளில் எங்களுடைய நம்பிக்கையும் மற்றவர்கள் உடைக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றன இந்த உலகத்தில் என்று சொல்லி சொல்லலாம். எப்படி என்று சொல்லி சொன்னால், சில வேளைகளில் உங்களுக்கு சாத்தியம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் வந்து இன்னொருவருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை அல்லது அவருடைய அந்த நிலை என்பது அது தாண்டி செல்லாத ஒரு பயணமாக இருக்கும் வாழ்க்கையில். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கிணத்தில் வாழுகின்ற மீனிடம் கடலின் ஆழத்தை விளக்க முற்படாதீர்கள் என்கின்ற கூற்று பெயர் தான் இன்றைய நாளில் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு புத்திசாலித்தனம் இல்லாதால் அல்ல, அது பார்த்த உலகம் அவ்வாறு அந்த கிணத்தில் இருக்கும் எல்லை மட்டும்தான் அந்த மீனுக்கு தெரியும். சிலர் உங்களுடைய கனவுகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள், உங்கள் பயணத்தை நம்ப மாட்டார்கள், உங்கள் பார்வையை சிறிதாக மாற்ற முயற்சிப்பார்கள், உங்களுக்குள் இருக்கின்ற அந்த தாகத்தை அவர்கள் எப்படியாவது முடிச்சு விட்டுருவாங்க. அதால பல நேரங்களில் மனிதர்கள் உலகத்தை எப்படி இருக்கின்றதோ அப்படி பார்க்கவில்லை. அவர்கள் அனுபவித்த அளவுக்குத்தான் அதை பார்க்கின்றார்கள். உங்கள் கடலை ஒரு கிண்ணத்தின் அளவுகோலால் எப்போதும் அளக்க முற்படாதீர்கள். உங்கள் கனவுகளை மற்றவர்களின் எல்லைக்குள் அடைக்காதீர்கள். நீங்கள் பார்க்கின்ற தொடுபானம் அவர்கள் பார்த்திராத ஒன்றாக இருக்கலாம், நீங்கள் நம்பும் சாத்தியம் அவர்கள் அனுபவித்திராத ஒன்றாக இருக்கலாம். உங்கள் பார்வையை சிறிதாக்காமல் கடலை அறிந்த உங்கள் இதயம் ஒரு கிணத்திற்குள் வாழ முடியாமல் போகும். எனவே கடலோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லச் சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் பார்த்திருக்கின்ற ஆழத்தை உங்களுக்குள் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம்.

10:14 நிமிடம். ரஷ்யாவில் இருக்கின்ற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகர் மீது யுக்ரைன் நடத்திய கொடூர ட்ரோன் தாக்குதல்களினால் பல சேதம் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. விளாடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு முறையான பதிலடியாகவே தங்களுடைய படைகள் ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகள் கடற்படை தளம் மீது தாக்குதலை நடத்தியதாக இந்த தாக்குதல் குறித்து அவர் வெளியிட்டிருக்கின்ற காணொலியில் தெரிவித்திருக்கின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த யுக்ரைன் ஜனாதிபதியை சந்திப்பதில் இந்த பயணம் இல்லை சொல்லி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்த ரீதியில் ஒரு நாள் கடந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 140 மேற்பட்ட யுக்ரைனிய ட்ரோன்கள் சுட்டுவீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் இந்த ரஷ்யாவினுடைய லெனின் கிராட் பிராந்தியத்தினுடைய ஆளுநர் அலெக்சாண்டர் ட்ரன்ஸ்கோ அவர்களும் குறிப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மறுமுனையில் இன்னொரு தாக்குதல் பலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. லெபனானினுடைய முக்கிய தளங்களை தரமட்டமாக்கி இருக்கின்றது இஸ்ரேல். லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. லெபனானுடைய மேற்கு பேகா பிராந்தியத்தில் இருக்கின்ற சோமூர் நகரில் அமைந்திருக்கின்ற புகழ்பெற்ற உசானியா வழிபாட்டு தளத்தின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய IDF போர் விமானங்கள் இந்த நகர் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற ஷியா முஸ்லிம்களின் மிக முக்கிய ஆன்மீக தலமாக இருக்கின்ற இந்த உசானியா வழிபாட்டு தளத்தை குறிவைத்து அதிநவீன ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் கிட்டத்தட்ட சிவில் உட்கட்டமைப்புகள் அடுத்த சில நொடிகளில் வெடித்து சிதறியிருப்பதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா ஈரானுடையான இந்த போரானால் அங்கு ஒரு பதற்ற நிலை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகளின் இரவு வானத்தில் ஏவுகணைகளும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் மோதி வெடிக்கும் காட்சிகள்

இப்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன. குவைத்தினுடைய வான்வெளிகளிலும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பிரிவாக இருக்கின்ற சென்கோம் இந்த அவசர அறிக்கையின்படி ஹார்முஸ் நீரிணை அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் தன்னுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மூலமாக இந்த தாக்குதல்களை பஹ்ரைன் குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து 7 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது. 10:16 உலகை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 866 மில்லியன் பேர் வந்து ஆண்டுதோறும் கடுமையான நோய்களுக்கு உள்ளாகின்றார்கள். காரணம் அசுத்தமான உணவினால் அப்படி என்று சொல்லி உலக சுகாதார அமைப்பினுடைய புதிய ஆய்வு ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த ஆய்வில் பாக்டீரியா, வைரஸ், ஒட்டுண்ணி, ரசாயனங்கள் கலந்த அசுத்தமான உணவினை உண்ணுவனால் உலகில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 866 மில்லியன் பேர் கடுமையான நோய்களுக்கு ஆளாகி வருவதாகவும், இதனால் 15 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிக ஆபத்தை சந்திக்கின்றார்கள் என்று ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆசியா, குறிப்பாக இந்தியா உட்பட பல நாடுகளில் இந்த குழந்தைகள் அதிகம் பாதிப்படைவதாக சுகாதார அமைப்பு வியாழக்கிழமை வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது.

0: தங்க நகை உலகின் புரட்சி. விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம், அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஒருவருக்கு செய்கூலி சேதாரமில்லை, அத்தோடு கோல்ட் குயின் அன்பளிப்பு ஒருவரிடத்துக்கு, இண்டஸ்ட்ரி சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தியும் நகை வாங்கலாம். இப்போது $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599-416-900-4599-9509-9599. 10:23, 22°C, 28°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் நியூஷன் நாள் தருகின்ற மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: வாராந்த விற்பனையை வழங்கும் நியூ ஓஷன் சுபமார்க்கெட்டு இந்த வாரம் கூட தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான விற்பனை இடம்பெறுகிறது. குறிப்பாக நியூ ஓஷன் சுபமார்க்கெட்டு வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு இந்த டெண்டில் தாயகத்து பழங்களுக்கான ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நியூ ஓஷன் சுபமார்க்கெட். அதேவேளை நியூ ஓஷன் சுபமார்க்கெட்டை மீன் சந்தில் வருகின்ற பொழுது குறிப்பாக நீங்கள் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக சூட மீன் பவுன் 3.99, சுவா பாறை 7.99, திரளை பவுன் 6.99, சீலா பவுண்ட் 7.99, திருக்கை 5.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். சீம்பிரியும் பவுன் 8.99, பொம்மனா கோல்ட் ஃபிஷ் வந்து பவுண்ட் 5.99, ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 4.99, பீஃப் பவுண்ட் 9.99, மட்டன் பவுண்ட் 10.99, சிக்கன் பிரஸ்ட் பவுண்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 3.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்குக்கு தேவையான அனைத்து மீட் வகை மரணேட் செய்து வழங்கப்படும். அதுபோல ஃப்ரெஷ் ஆன சிலோன் நண்டு, சிலோன் கடுவா, காளை, தொல்லுமண்டை, சிலோன் பாறை, கிங் ஃபிஷ், ஸ்னாப் இன்னும் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். தக்காளி பழம் பவுன் 1.99, கோவா 99 சென்ஸ், குயிக்கம்பர் 99 சென்ஸ், வாழைப்பத்தி, மரவள்ளி கிழங்கு, முள்ளங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல தாமரை கிழங்கு, பாவக்காய், ஜிஞ்சர், புடலங்காய், பெப்பர், வெல் பெப்பர் அனைத்துமே நீங்கள் பவுண்ட் 2.99 பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய், கிரீன் சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99, முருங்கைக்காய் பவுன் 6.99, பீட்ரூட் 1.49, பூசணிக்காய் 1.49, பட்டர்நட் 1.29, கே கொலாட், கேல், லீக் கட்டு 2.99, 10 பவுண்ட்ஸ் வைட்டோனி 2.49, 10 பவுண்ட்ஸ் பொட்டேட்டோ 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுபோல நீங்கள் குறிப்பாக பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் குறிப்பாக நீங்கள் வருகின்ற பொழுது 8 பவுண்ட்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 100 டீ பேக் அடங்கிய பாக்ஸ் வந்து 4.99, 1 கிலோ கோக்கனட் மில்க் பவுடர் 15.99, சிலோன் கிரீன் டீ பேக் 5.99, 3 டென் ஃபிஷ் 4.99, 8 பவுண்ட்ஸ் இட்லி அரிசி 8.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 5 டெல்மேஷ் சோயா 3.99, 3 கரிச்சந்திரா நூடிஸ் 6 டாலர், MD பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 6.99, 750 மில்லிபடி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல சர்பத்தை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இனி ஏராளமான பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிற நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். ஏராளமான தாயகத்து பழங்கள் குறிப்பாக ஆரஞ்சு 1.29, ஸ்ட்ராபெரி 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 2.49, ஆப்பிள் 1.99, சின்ன ஆரஞ்சு 49 சென்ஸ் பவுன்ஸாக பெற்றுக்கலாம். பப்பா பழம் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, ஏசியன் பிஎஸ் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மாம்பழ பாக்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுண்ட் 1.49, சிலோன் கப்பல் வாழைப்பழம், மாதுளம்பழம், ஃப்ரெஷ்ஷான இளநீர், இளநீர் வந்து 3.99, நீங்க 10 இளநீர் அடங்கிய பாக்ஸ் எடுக்கின்ற பொழுது $30 நீங்க பெற்றுக்கலாம். உடனுக்குடன் வெட்டி தருகின்றார்கள். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோட் அண்ட் ஃபிஞ்ச் அந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

0: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு 1 மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509, 6475344509. மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: Weekend East FM 102.7. It's cool.

10:37 22 டிகிரி செல்சியஸ் 28 டிகிரி செல்சியஸ் ஆகுடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சூரன் இருக்கின்றீர்கள். இந்த AI-னால் உருவாக்கப்படுகின்ற வீடியோக்கள் பாடல்களாக இருக்கலாம் அல்லது காணொளி பதிவுகளாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் கண்டென்ட் நீங்கள் உருவாக்குகின்ற இந்த நிகழ்வுகளை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுகின்ற பொழுது உங்களுடையது அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி நீங்கள் உருவாக்குகின்ற சில காணொளிகளை வந்து அடையாளப்படுத்துகின்ற ஒரு புதிய அப்டேட்டை வந்து யூடியூப் இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது. யூடியூப்பில் இருப்பது ஒரு உண்மையான வீடியோவா அல்லது AI மூலம் இது உருவாக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஒருவருடைய பேச்சாக இருக்கலாம் அல்லது ஒருவருடைய செயற்பாடுகள் கடந்த காலத்தில் இருந்ததை அவர்கள் அப்படியே கோப்பி பண்ணி AI உருவாக்கி இருப்பார்கள், இப்பொழுது அவர் பேசுவது போன்றெல்லாம் செய்திருப்பார்கள். இப்படியான விடயங்களினால் வந்து பயனர்களிடையே குழப்பம் ஏற்பட்டு வருவதன் காரணமாக ஒரு புதிய அப்டேட்டை அவர்கள் உருவாக்கி இருப்பதாகவும் இந்த AI ஆதிக்கம் அதிகரித்து வருகின்ற ரீதியில் வந்து இவற்றை அடையாளம் காண இந்த புதிய வசதி உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். AI காட்சிகள் என்ற அடையாள லேபல்கள் இனி காட்டப்படும். இந்த வீடியோக்கள் இணைக்கப்படுகின்ற பொழுது அதில் வந்து தத்ரூபமாக உண்மையான காணொலிகளுக்கும் AI-க்கும் வித்தியாசம் காட்டுவதற்காக AI லேபிள் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். யூடியூப் ஷோர்ட்ஸ் வீடியோக்களிலும் இந்த AI லேபிள்கள் இனி தோன்றும். இதன் மூலம் ஒரு வீடியோ உண்மையானதா அல்லது AI மூலம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் இலகுவாக அடையாளம் காணலாம் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதேவேளை கனேடிய பிரதமர் மார்க்கானியினுடைய விடயம் தொடர்பாக இப்பொழுது லிபரல் கட்சியினுடைய காக்கஸினுடைய சேராக இருக்கின்ற அதனுடைய பிரதானியாக இருந்து வருகின்ற ஜேம்ஸ் மெலோனி அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் லிபரல் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார். மார்க்கானி அவர்கள் வந்து குறிப்பாக இந்த சந்திப்புகளின் போது அல்லது கூட்டங்களின் போது மற்றவர்கள் மீது குறை கூறுகின்றார் அல்லது பேசுகின்றார் அப்படி என்று சொல்லி என்று அவர்களை எச்சரிக்கின்றார் என்ற விடயங்கள் சொல்லப்பட்ட ரீதியில் அதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படி என்று சொல்லி கெனேடிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய கருத்தின் போது லிபரல் காக்கஸினுடைய சேராக இருக்கின்ற ஜேம்ஸ் மலோனி அவர்கள் இன்றைய நாளில் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்.

0: 10:44 நிமிடம் இந்த வேளையில் நியூஷன் தருகின்ற இன்றைய நாளின் மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: ஏராளமான பழங்களுக்கான விற்பனை இடம்பெறுகிறது. அதுவும் குறிப்பாக நியோசனுக்கு வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு இந்த டென்ட் சேலில் கூட பழங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஒரேஞ்ச் 1.29, ஸ்ட்ராபெரி பேக்கெட் வந்து 2.99, ப்ளூபெரி பேக்கெட் வந்து 2.49, ஆப்பிள் 1.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக் கொள்ளலாம். சின்ன ஆரஞ்சு பவுன் 49 சென்ட்ஸ், பப்பா பழம் 1.99, பலவிதமான கொய்யா சுவை கொண்ட கொய்யா பழ பாக்ஸினை கூட நீங்கள் 4.99 பெற்றுக் கொள்ள முடியும். ஏசியன்பிஎஸ் 1.99 மாம்பழ பாக்ஸை பெற்றுக் கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது நீங்கள் பவுண்ட் 1.49 படி பெற்றுக் கொள்ள முடியும். சிலோன் கப்பல் வாழைப்பழம் மாதிரம்பழ பாக்ஸ் இருக்கிறது. ஃப்ரெஷ் ஆன இளநீர் 3.99 உடனுக்குடன் பெற்றி தருகிறார்கள். 10 இளநீர் அடங்கிய பாக்ஸ் வந்து 30 டாலருக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு இந்த டென்ட் சேலும் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. வீட்டு தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய அனைத்து பூமரக்கன்றுகள் மரக்கரை கன்றுகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டப்ஸ் கார்டன் பிஞ்சந்தபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

0: calendar. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM. The greatest
2: radio station. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
3: 2, 3, 2, 3, 4, 1, 6, 7, 7, 9, 2, 3, 2, 3, 4, 1, 6, 7, 7, 9, 2, 3, 2, 3. Wow, adu pudi ungala family la ellaroda sumayilum uppula uppo vector irukku. Eppadi enda engada whole family ki ettu varshama doctor pavithra dan dentist ennoda invisalign parents oda dentist ellam avanga dan seidathu staff ellarum kind and helpful adoda aviad officeum kids friendly endradala enda pilligalum anga dan virumbi povinam ippa canada dental care plan um accept panninam avangada office anga irukku.
4: August 2026 East Coast Sutula August 1st to 9th, 9th, 1002. August 2026 East Coast Sutula August 1st to 9th, 9th, 1002. சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21st முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 6478523141.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
5: 416-461-6401.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656, 416-908-5656.
7: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். June 13rd பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
8: Weekend East FM 102.7.
9: தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ராஜேஷ் காலை பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் அன்பின் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star Our tours 416-474-1398 416-821-6929.
2: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 6479804779.
3: Dream Door Inc. Shyamin Pradhana Anusaraniyal Canadian TMS VS Devendranin Raja Geetha Edirvarum June Madam 6th Thigadi Mali 6:30 Manikku Chinese Cultural Center Mandapathil Harihara Sudhan
4: Uga Color Rippan
3: Suresh
5: Sangeetha Megham
3: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: என்ன யோசினே?
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு. ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
2: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மள சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை கொண்டு வரதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
3: ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தபடியோ
4: நீங்களா வழிக்க கொண்டா தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல்.
2: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும், உற்சாகமான பாடல்களோடும், உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
2: வானம் நமதே.
1: வானம் நமதே.
5: நன்றி சஞ்சீவன். வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2026 ஜூன் மாதம் 6ஆம் தேதி மறுபடியும் ஒரு வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்த 2 மணி நேரத்துக்கு உலகத்தில் நடக்கிற சூப்பரான, நல்ல நம்பிக்கை தரக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை உங்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த வகையில் தான் நிறைய விஷயங்கள் அது மாதிரி லைனப் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அருமையான பாடல்களுமே வந்து வர காத்துட்ருக்குது. அடுத்த 2 மணி நேரத்தில் உங்கள் கூட பயணிக்கிறதுக்கு உங்கள் ராஜேஷ் தயாராக இருக்கிறேன். டொரண்டோவில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக கொஞ்சம் அப்படியே நல்லா கதகதப்பாக சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே மப்பு மந்தாரமாக இருக்குது, அங்கங்கே அப்படியே மழைத்தோல் கூட இருக்குது. இப்போ 20 டிகிரி செல்சியஸ், ஆனால் 22 டிகிரியாக ஃபீல் ஆகிட்டுருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா 25 கூட போகும், ஆனால் குறைந்தபட்சமாக இன்றைக்கி 16 டிகிரி செல்சியஸ் இருக்க போகுது. டொரண்டோவில் ஜிடிஏலையும் நாளைக்கு எரிபொருளின் விலை 1 சென்ட் குறையதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லைனா eastfm102.7@gmail.com அப்படின்ற முகவரிக்கும் நீங்கள் மின்னஞ்சலை அனுப்பலாம். உலகின் எந்த மூலையிலிருந்தும் எந்நேரமும் ஈஸ்ட் எஃப்எம்ஐ கேட்டு மகிழணும் அப்படின்னா eastfm.ca அப்படின்ற இணையத்துக்கு போகலாம். அப்படி இல்லைனா iOS ஆண்ட்ராய்டிலையும் எங்களுடைய செயலி இருக்குது, அதையும் நீங்கள் உங்களுடைய கைபேசியில் பதிவிறக்கம் செஞ்சு அதன் மூலமாக கேட்டு மகிழலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லையும் நாங்கள் இயங்கிட்டிருக்கோம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனலுமே இருக்குது யூடியூப்பில். அதில் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட நிறைய காணொலிகள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி, நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் ஒரு சூப்பரான குத்துப்பாடல் கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய குரலில்.

0: 11 மணி 8 நிமிடம் கேட்டுட்டு இருக்கிறீங்க வீக் எண்ட் மேல் வானம் நமதே. இந்த சமயத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மீன் சந்தை விளையாண்டப்படுது. சூடு மீன் பவுன் 3.99, சோபார் 7.99, திரளி 6.99, சீலா 7.99, திரிக்கு 5.99, சீம் பிரீம் பவுன் 8.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, வீ பவுன் 9.99, மட்டன் பவுன் 10.99, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்றப்பொழுது 19.99. நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாவைக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் நீங்கள் மரணம் செய்தும் பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ் சிரோன் நண்டு, சிரோன் கொடுவா, காலை துள்ளுமண்டை, சிரோன் பாறை, கிங்ஃபிஷ் என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். தக்காளி பழம் பவுன் 1.99, கோவா 99 சென்ஸ், குயிக்கம்ப 99 சென்ஸ், வாழைப்பத்தி, மரவள்ளி கிழங்கு, முள்ளங்கி, ஸ்வீட் பொட்டேட்டோ அத்தனையுமே நீங்கள் பவுண்ட் 1.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். தாமரை கிழங்கு, பாவக்காய், ஜிஞ்சர், புடலங்காய், பேப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். பைட்டங்காய், கிரீன் சில்லி பவுன் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முருங்கைக்காய் பவுன் 6.99, பீட்ரூட் பவுன் 1.49, பூசணிக்காய் 1.49, பட்டர்நட் பவுன் 1.29, கொலாட் கேல், லீக்ஸ் கட்டு ஒவ்வொன்றும் 2.99 பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுன்ஸ் ஒயிட் ஒன் 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மரக்கறிகளை நீங்கள் மொத்தமாக கொள்ளணும் செய்ய முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 100 டீ பேக் அடங்கிய பாக்ஸ் வந்து 4.99, 1 கிலோ கோகனட் மில்க் பவுடர் 15.99, சிலோன் கிரீன் டீ பேக் 5.99, 3 டின் ஃபிஷ் 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுண்ட்ஸ் இட்லி அரிசி வந்து 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 5 டெல்மேஷ் சோயா 3.99, கரிச்சந்திரா நூடில்ஸ் 3-6 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து ஒவ்வொன்றும் 6.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எம்டி சர்பத் வந்து 6.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஆர்கானிக் அரிசி மான் ரவை ஸ்நாக் ஐட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பல வகைகளை பெற்றுக்கலாம். ஆரஞ்ச் பவுன்ஸ் 1.29, ஸ்ட்ராபெரி வந்து 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்துட்டு 2.49, ஆப்பிள் 1.99, சின்ன ஆரஞ்ச் 49 சென்ட்ஸுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பப்பா பழம் பவுன் 1.99, பலவிதமான கொய்யாப்பழ பாக்ஸ்கள் இருக்கின்றன 4.99 படி நீங்கள் பெற்றுக்கலாம். ஏசிஎன்பிஎஸ் 1.99, மாம்பழ பாக்ஸை விஷயமாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல சிரோன் கப்பல் வாழைப்பழம் மாதுளம்பழம் பாக்ஸ் ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99, 10 பெறுகின்ற பொழுது பாக்ஸாக 30 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டெண்டமைக்கப்பட்டு இந்த சேல் வந்து ஏராளமான சேல் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வருகின்ற பொழுது நியூ ஓஷனுக்கு வெளியே சகலவிதமான தாயகத்து பழங்களுக்கான ஒரு விஷேட விலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீட்டுத் தோட்டத்தில் வைக்கக்கூடிய மரக்கறி கன்றுகள், பூமரக்கன்றுகள் அனைத்துமே நீங்கள் விஷேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சாய்ப்படங்கள், சுவாமி சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு டாப்ஸ்கோடன் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 11 மணி 11 நிமிடம் கேட்டுட்ருக்கிறீங்க வீக் எண்ட் எஃப்எம் மேல் வானம் நமதே. ஒரு கன நேரத்தில் முடிவெடுத்து அவர் யோசனை பண்ணதால் ஒரு குழந்தை கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில் தொலைந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கிற ஒரு குழந்தையை காப்பாற்றிருக்கிறாங்க ஒரு பெண்மணி. அது யார், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த பாட்டை

0: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடியாளர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599. 11:16 தொடர்ந்தும் கேட்கலாம் வீக்கெண்ட் ஸ்டெஃபமில். இது வானம் நமதே.
1: சில சிலுன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஸ்டெஃபம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
2: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

0: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
0: உதயன் சர்வதேச விருது விழா. வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்க் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
9: விவாஹா டொராண்டோ. கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
9: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
10: அழகு அழகு. 6477873784.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

டிஆர்னாலே டண்டனக்கா டண்டனக்கான்னு ஒரு முத்திரையை குத்திட்டீங்க. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு படத்துல கூட ஒரு தடவை கூட டண்டனக்கா டனக்கனக்கான்னு சொன்னது இல்லை அப்படின்னு டிஆரே வந்து ரொம்ப மனம் வந்து போய் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர் பையனே கூட டண்டனக்கா டண்டனக்கான் தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிச்சிருக்கிறாரு. நேரம் 11:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க மேல் வானம் நம்மதே. இது ஒரு பாட்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு அம்மாவுடைய சாமர்த்தியமான செயல் எப்படி ஒரு குழந்தையை காப்பாத்துச்சு அப்படின்னு, அந்த சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மெம்பிஸ் சிட்டியில் இருக்கிற ஃப்ரேசர் அப்படின்ற ஒரு நெய்பர்ஹுட்டில் ஜப்ரி வால்ஸ் அப்படின்ற ஒரு அம்மா தன்னோட குழந்தைங்க எல்லாத்தையும் ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க திரும்பி போயிட்டுருக்கிறாங்க, அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடுவில் ஒரு 3 வயசு சின்ன பொண்ணு தனியாக நடந்து வர்றா. இதை 3 வயசு பொண்ணு ரோட்டில் தனியாக நடந்து வர்றா, காலில் செருப்பு கூட இல்லை. அதை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, இந்த மாதிரி நடு ரோட்டில் சின்ன பொண்ணு இப்படி சுற்றிட்டுருக்கே, யாரும் இல்லாமல் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த குழந்தைய எப்படியும் முதல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, எதுவும் கார் ஈர வந்து ரொம்ப வேகமாக வந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க ரோடை பிளாக் பண்ணுற மாதிரி அவங்களோட வண்டியை நிப்பாட்டி கதவை திறந்து தான் தாமதம். அந்த பொண்ணு ஓடி வந்து இவங்கள கருக்கமாக கட்டி பிடிச்சிட்டு அம்மா அப்பா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ தோணியிருக்கு, இந்த பொண்ணு பாவம் எங்கே தொலைஞ்சு போயிருக்கு, ஏதோ வழி மாறி வந்திருக்கு போல அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வயசில் தொலைஞ்சு போயிருந்தால் அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. சரி, அதனால் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம், இவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட கொடுத்துலான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணிகிட்ட கேட்டுக்கிறாங்க. அதுவும் அந்த 3 வயசு பொண்ணு தானே, அதுக்கு என்ன தெரியும். ஸோ அது வந்து கிரே கலரில் வீடு இருக்கும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கு. அவங்களும் அங்கே எங்கே தேடி பார்த்துருக்காங்க, ஒன்றும் அவங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிற ஃபயர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த குழந்தைய நான் பார்த்துருக்குறேன், நீங்கள் தான் வந்து அவங்க அம்மா பாட்டை சேர்க்கணும்னு சொன்னோடனே அவங்க உடனே வந்து மும்முரமாக தேடி எல்லாத்தையும் வந்து அவங்க அம்மா பாட்டை போய் பத்திரமா வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஜப்ரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் யாரையுமே வந்து இப்போது இந்த சோஷியல் மீடியாலாம் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்க காலத்தில் உடனே அம்மா அப்பாவெல்லாம் குறை சொல்லுவாங்க, அது எப்படி 3 வயசு குழந்தைய வந்து பார்க்காம விட்டுருவீங்க அப்படின்ட்டு. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு அந்த அவங்க அம்மா அப்பா உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல அம்மா அப்பா தான் வந்து பார்த்துருந்துருக்காங்க. ஏதோ ஒரு தெரியாமல் இது ஒரு விபத்து நடந்திருக்கு, அதனால் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிருக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழல் எல்லாருக்குமே இருந்திருக்கு. அதனால் வந்து இதில் நெகட்டிவிட்டிலாம் தள்ளி வச்சுட்டு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேரண்ட்ஸோட அந்த குழந்தையோட அம்மா அப்பாவும் இவங்க ஜப்ரிலுமே வந்து ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போது ஜப்ரிலோட பர்த்டே பார்ட்டி கூட அவங்கள இன்வைட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிட்டாங்க. ஒரு காட் ஃபாதர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இவங்க ஒரு காட் மதராக இருக்கிறாங்க அந்த குட்டி பொண்ணுக்கு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படின்னு. அதாவது ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கு அந்த ஒரு வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மட்டும் பத்தாது, அந்த ஊரே சேர்ந்து தான் வளர்க்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஊரில் வந்து பலருக்குமே வந்து அந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்க குழந்தைக்கு பண்ணணும், அதன் மூலமாக குழந்தை வளரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமே சரி அந்த ஒரு பழமொழியை நிரூபிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நம்மளுமே வந்து ரோட்டில் போகும்போது யாராவது அப்படியே திணறிட்டு இருந்தாங்க முடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்காமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தையும் இந்த ஒரு சூப்பரான இன்ஸ்டா ஞாபகப்படுத்திருக்கு. இதை மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து தொடர்ந்தும் பேசலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கேட்டுட்டு இருக்க வேண்டியது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நேரம் 11:28. சரோஜா சாமானிக்கா.

0: 11:32 கேட்டுக்கிறோம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே. இந்த சமயத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவல்களை அறிந்துகொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் குறிப்பாக ஏராளமான விற்பனை இடம்பெறுகிறது. குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பழுது சூடு மீன் பவுன் 3.99, சுவாப்பார் 7.99, திரளை பவுன் 6.99, சீலா பவுன் 7.99, திருக்கை பவுன் 5.99, சீம்பிரியன் பவுன் 8.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, பீஃப் பவுன் 9.99, மட்டன் 10.99, நீ படிக்கலாம், சிக்கன் பிரஸ் பவுன் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்து வழங்கப்படுகிறது. குறிப்பாக ஃப்ரெஷ்ஷான ஸ்லோன் நண்டு, ஸ்லோன் கொடுவா என்று சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட மீன் சந்தையில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் டப்ஸ் கார்டன் பின் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்கிறது. வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்சிலும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பசுமையான மரக்கறையில் பெற்றுக்கொள்ளலாம், தக்காளி பழம் பவுன் 1.99, கோவா 99 சென்ஸ், குயிக்கம்பு 99 சென்ஸ், வாழைப்பத்தி மரவள்ளி கிழங்கு முள்ளங்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 பெற்றுக்கொள்ளலாம். தாமரை கிழங்கு பாவக்காய் ஜிஞ்சர் புடலங்காய் பெப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99 பெற்றுக்கொள்ள முடியும். பைட்டங்காய் கிரீன் சில்லி பவுன் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். முருங்கைக்காய் 6.99 பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பீட்ரூட் பவுன் 1.49, பூசணிக்காய் 1.49, பட்டர்நட் 1.29, கேல் கொலாட் லீஸ் கட்டு ஒவ்வொன்றும் 2.99, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 2.49, 10 பவுன்ஸ் பொட்டேட்டோ 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நீங்கள் மரக்கறிகளை மொத்தமாக கொள்ளனவு செய்ய முடியும் நியூ ஓஷன் சுபமகத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மீறி நல்லெண்ணெய் 7.99, 100 டீ அடங்கிய பேக் பாக்ஸ் வந்து 4.99 பெற்றுக்கொள்ளலாம். 1 கிலோ கோக்கர் மில்க் பவுடர் 15.95, அதுபோல சிலோன் கிரீன் டீ பேக் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 3 டின் ஃபிஷ் 4.99, 8 பவுன்ஸ் இட்லி அரிசி 8.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99 பெற்றுக்கொள்ளலாம். 5 டெல்மே சோயா 3.99, 3 கரிச்சந்திரா நூடி $6, MD பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் ஒன்று 6.99 நீங்க பெற்றுக்கலாம். MD பிராண்டின் சர்பத் 6.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99 பெற்றுக்கலாம். ஆர்கானிக் அரிசிமா ரவை ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பல வகையில் குறிப்பாக ஓரேஞ்ச் பவுன் 1.29, ஸ்ட்ராபெரி பேக்கெட் வந்து 2.99, ப்ளூபெரி பேக்கெட் பாக்ஸ் வந்து 2.49 பெற்றுக்கலாம். ஆப்பிள் 1.99, சின்ன ஓரேஞ்ச் பவுன் 49 சென்ஸ், பப்பா பழம் 1.99, பல விதமான கொய்யாப்பழ பாக்ஸ்கள் இருக்கு, அதனை கூட 4.99 பெற்றுக்கலாம். ஏசியன் பிஎஸ் 1.99 நீங்க பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸை விஷயோட வெளியில் பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்றது 1.49, சிலோன் கப்பல் வாழைப்பழம் ஆம்பள பாக்ஸ் ஃப்ரெஷ் ஆன இளநீர் 3.99 பாக்ஸாக எடுக்கின்ற பொழுது 10 அடங்கியது $30 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே வீட்டு தோட்டத்துக்குரிய சகல பூமரக்கன்றுகள் மரக்கறி கன்றுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நியோஷனில் பூஜை பொருட்கள் சாயப்படங்கள் அத்துடன் சமையலறை உபகரணங்கள் மட்பாண்ட சமையலறை உபகரணங்கள் அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கார்டன் பின் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அணையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28 647-656-5690
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்வீட் 6A ஸ்காப்ரோ 416-649-63
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் CA மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.
7: இந்த வீக்னஸ் வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டா. அவைய நெஞ்ச மட்டும் தான் தொட்டான்னு நினைச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா.

ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்காக விஜய் யேசுதாஸ் யுவன் சங்கர் ராஜா மற்றும் சௌமியா ராவ் அவங்கெல்லாம் சேர்ந்து பாடின பாட்டு இப்படி ஒரு ஃபாஸ்ட் பீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மெலோடி டச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் வந்து இவரால் மட்டும்தான் குடிக்க முடியும். அவர் பேர் வந்து இளையராஜாவும். நேரம் 11:48 கேட்டுட்ருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமதே. ஒரு துணையோட நீங்கள் ரொம்ப வருஷ காலம் கிட்டத்தட்ட 2-3 தசாப்தங்கள் அதுக்கும் மேலே கூட வாழ்ந்துட்ட பிறகு அவங்க பிரிஞ்சு போகும்போது ஒரு தனிமை மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அதை வந்து எப்படி கடந்து வர்றது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். அதை வந்து எப்படி ஈஸியாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு நபர் நிரூபிச்சிருக்காரு. அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் ரோட் ஐலாண்டில் இருக்கிற வார்விக் அப்படின்ற ஒரு டவுனில் தான் இருக்கார் நம்ம ஜாக். அவரை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரிட்டையர்டு பர்சன். அவர் ரிட்டையர் ஆகி ஒரு 5-6 வருடங்கள் ஆயிடுச்சு. இவரோட கதை மூலமாக உடைஞ்சு போன பொருளை எப்படி சரி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் உடைஞ்சு போன ஒரு மனுஷனோட மனசை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னுமே வந்து இவரோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு. தன்னோட மனைவி பேட்ரிஷியாவோட 1976 ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் 44 வருடங்கள் கழித்து அதாவது 2020 ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. சரி இனிமேல் இன்னும் வந்து நம்ம ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி ஒரே வீட்டில் 44 வருடமாக தன் கூடையே இருந்த மனைவி உடம்பு நில சரியில்லாத காரணத்தினால அவங்க பாவம் இறந்து போயிடுறாங்க. அதற்கப்புறமா வந்து ஒரு வருஷம் வந்து அவர் எதுவுமே பண்ணலையாம். அப்படியே ரொம்ப ஒன்றும் ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகத்திலேயே இருந்திருக்காரு. என்ன நான் இதுக்கப்புறம் தான் இன்னும் ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தேன், இதுக்கப்புறம் இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வலி வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கு, ரொம்பவும் டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு, நான் எப்போவுமே வந்து இது வரைக்கும் செஞ்ச நான் என்ஜாய் பண்ணி செஞ்ச ஒரு விஷயத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா ரோட்டில் தூக்கி எறியப்பட்ட இந்த பழைய பொருட்கள், அதாவது சைக்கிளாக இருக்கலாம், பழைய டேபிளாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது டூல்ஸு, அது எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு வந்து அதை வந்து நல்லா தேய்ச்சி மறுபடியும் பெயிண்ட் பண்ணி அதை ஒரு புதுசு போல் மாற்றி அதை வந்து ஒரு வீட்டு முன்னாடியே ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு விற்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அது என்ன அப்படின்னா அது காசுக்காக மட்டும் அவர் பண்ணலை. பணம் கஷ்டமாக இருக்கிற மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை என்கிட்ட இருந்தால் அதை ரொம்ப கம்மி விலையை கொடுப்பேன். நிஜமாகவே ஒருத்தருக்கு அது தேவை, ஆனால் அவங்க கையில் காசு இல்லைனா அப்படின்னா நான் அதே வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜாக். சமீபத்தில் ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து அவர்கிட்ட ஒரு லான் மூவிங் மிஷின் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. அவருக்கு வாங்கும்போது அவர் இன்னும் நிறைய பேசியிருக்காரு. பேசும்போது தான் இவரை பற்றிய பேக்ரவுண்ட், இவர் எதுக்காக மாதிரிலாம் பண்ணுறான்னு தெரிஞ்ச பிறகு அது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வைரல் ஆகி அந்த கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் ஹீரோவாகவே மாறிட்டார் நம்ம ஜாக். அவர்கிட்ட நிறைய பேர் வந்து அவருடைய பழைய பொருட்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் ஒரு பெரிய கம்யூனிட்டியே வந்து பில்ட் ஆயிருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இவருடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே இவருக்கு வந்து கிடச்சிருக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு 2020 மனைவி பிரிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட என்னுடைய லைஃபுமே அவ்வளோதான், தனிமையில் தான் இருக்கணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிருந்த மனுஷனுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு நட்பு வட்டாரம் இருக்குது. அவங்க நிறைய பேர் வந்து அவரை பார்க்குறாங்க, நிறைய பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக எல்லாருமே வந்து அன்பாக இருக்கிறாங்க. ஜாக் வந்து தன் உடைஞ்சு போன சைக்கிளை சரி செஞ்சதில் தன்னோட உடைஞ்ச மனசையுமே சேர்த்து சரி செஞ்சுருக்காரு. இதுலேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய சின்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் வராமல், கஷ்டம் வரும்போது முடங்கி போகாமல் அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், அதுலேருந்து எப்படி எந்த மாதிரி ஒரு வடிகால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த உதவியே வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உதவி மூலமாக நமக்குமே வந்து பெரிய ஒரு உதவி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது உலகத்தில், நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் தொடர்ந்தும் பேச போகிறோம். கேட்டுகிட்டே இருங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில். இது வானம் நமதே.

0: ஸ்பார்க்லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொராண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசையிரவு இன்று மாலை சரியாக 6:01 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். டிக்கெட் மாஸ்டர் .ca மூலமும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும் பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களை அறிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசித்து மகிழ அழையுங்கள் 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
1: ஈஸ்ட் FM கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் FM 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 2892425450.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394 416-289-9993.
5: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள். ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள். ஜானிஸ் ஷான், 6478910742.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக நண்பகல் 12 மணி.
2: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே வானம் நமதே. Saturday noon retro tune on Vanam Namade

0: இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே. வானம் நமதே. நேரம் தான் பகல் 12:07 கேட்டுக்கிறோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே. வானம் நமதேவின் 2வது மணி நேரத்தில் நுழைஞ்சிருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம்ஐ தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற முகவரிக்கும் நீங்கள் மின்னஞ்சலை அனுப்பலாம். டொரண்டோவில் தற்போதைய வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா 20°C, உடல்நிலை 22 இருக்குது. போக போக இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. 25° வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டொரண்டோவில் நாளைக்கு கேஸ் ப்ரைஸ் 1% அப்படியே வீழ்ச்சி அடையுது. அதனால் வந்து இன்றைக்கி போடுறவங்க நாளை கூட போட்டுக்கலாம் அப்படின்றையும் சொல்லிட்டு இந்த சமயத்தில் நம்ம நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மெயின் சந்தையில் வருகின்ற பொழுது ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. சூடமீன் பவுன் 380, சுவாபாறை பவுண்டு 850, திரளி பவுன் 690, சீலா பவுண்டு 790, திருக்கை பவுன் 599, சீம்பிரீம் பவுன் 899, போ அதுபோல ஃப்ரெஷ் ஆல் வந்து பவுன் 499, பீஃப் 9.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். மட்டன் பவுன் 10.99, சிக்கன் பிரஸ்ட் பவுன் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99 பெற்றுக்கலாம். மாவிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரினேட் செய்தும் வழங்குகின்றார்கள். ஃப்ரெஷ் ஸ்ரோன் நண்டு, ஃப்ரெஷ் கொடு ஸ்ரோன் கொடுவாம், காலை மீன், துள்ளுமண்டை, ஸ்ரோன் பாறை, கிங் ஃபிஷ் என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். தக்காளி பழம் பவுன் 1.99, கோவா 99 சென்ஸ், குயிக்கம்பா 99 சென்ஸ், வாழைப்பத்தி, மரவள்ளி கிழங்கு, முள்ளங்கி, ஸ்வீட் வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தாமரை கிழங்கு, பாவக்காய், ஜிஞ்சர், புடலங்காய், பெப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99 படியை பெற்றுக்கொள்ள முடியும். பைட்டங்காய், கிரீன் சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99, முருங்கைக்காய் பவுன் 6.99, பீட்ரூட் பவுன் 1.49, பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நட் 1.29, கொலாட், கேல், லீக்ஸ் கட்டு ஒவ்வொன்றும் 2.99 படி பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுன்ஸ் ஒயிட் ஒனியன் 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அத்தனை மரக்கறிகளை நீங்கள் மொத்தமாகவும் மரக்கறிகளை கொள்வனம் செய்ய முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோலே பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் விற்பனையாகிறது. இந்த வாரம் குறிப்பாக 8 பவுன்ஸ் மைசூப்பருப்பு 6.99, 750 மில்லியன் நல்லெண்ணெய் 7.99, 100 டீ பேக் அடங்கிய பாக்ஸ் வந்து 4.99, 1 கிலோ கோகனட் மில்க் பவுடர் 15.99, சிலோன் கிரீன் டீ பேக் வந்து 5.99, 3 டென்ஃபிஷ் 4.99, 8 பவுன்ஸ் இட்லி அரிசி 8.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 5 டெல்மிஷோயா 3.99, 3 கரிச்சந்திரா நூடிஸ் 6 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கலாம். எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 6.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். எம்டி சர்பத் வந்து 6.99 நீங்க பெற்றுக்கலாம். 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்கானிக் அரிசிமா ட்ரவை ஸ்நாக் ஐட்டங்களை கூட நீ ஓஷனில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல வகையில் குறிப்பாக இப்பொழுது ஆரஞ்சு பவுன் 1.29, ஸ்ட்ராபெரி பேக்கெட் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 2.49, ஆப்பிள் பவுன் 1.99, சின்ன ஆரஞ்சு பவுன் 49 சென்ஸ், பப்பா பழம் 1.99, பல விதமான கொய்யா பாக்ஸ் இருக்கிறது 4.99 படி நீங்க பெற்றுக்கலாம். ஏசியன்பிஎஸ் 1.99, மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கொள்ளலாம். விஷயமாக பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.49, சிரோன் கப்பல் வாழைப்பழம் பெற்றுக்கொள்ள முடியும். மாதிரம்பழ பாக்ஸ் இருக்கிறது, அதேபோல ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99 உடனுக்குடன் பெற்று தருகின்றார்கள். நீங்கள் 10 ஒரு பாக்ஸாக எடுக்கிற போது $30 மட்டுமே. வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு டெண்டிலும் கூட அந்த தாயத்து பழங்களுக்கான சேல்களை கூட வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். வீட்டு தோட்டத்துக்குள் வைக்கக்கூடிய அத்தனை மரக்கறி கண்டுகள், பூமரக்கண்டுகளை கூட விசேடமாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள் சொல்லி அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோடன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: எவரெஸ்ட் பர்னிச்சர் மாபெரும் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலை வழங்குகிறது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்துக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சி அறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 12:15 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமில் வானம் நமதே. உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். 108 வயசில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றதான் ஒரு கேள்வி. இந்த 108 வயசில் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு முதல்ல ஒரு சல்யூட், ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இருந்தாலும் அந்த 108 தொடாதவங்க 108 வயசில் நீங்கள் என்ன பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும்னு யோசிச்சே இருங்க. தொடர்ந்தும் பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில் இது வானம் நமதே.
1: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
2: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: அவங்கதான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும்

0: கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
2: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Macamanikum, Middlefieldikum Idayil. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
0: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 22 6475490059.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
5: Weekend East FM Tamil. Tamil. 22.7.

60லாம் என்னங்க 60, 108 தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் உமனை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். விளம்பரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், 108 வயசில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்குற எல்லாருக்குமே. ஆனால் இந்த 108 வயதான இந்த பாட்டி ஒருத்தவங்க அவங்களுடைய டிரைவர் லைசன்ஸை போய் ரெனியூ பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 115 வயது வரைக்கும் இப்போ டிரைவர்ஸ் லைசன்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் ஒன்று நடக்குது. சூசன் யங் ப்ரவுன் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த இந்த பெண்மணி, அவங்களுக்கு இப்போது 108 வயசாகுது. ஆனால் அவங்க டிரைவிங் லைசன்ஸு 115 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதை இன்னும் அப்ரூவ் பண்ணி அவங்க கண்டிப்பாக கார் ஓட்டலாம், அவ்வளோ சேஃபாக அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அரசாங்கமே வந்து அனுமதி கொடுத்துருக்கு. இல்லை எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்க அப்படிங்களா. 1918 பிறந்த இந்த சூசன் ரொம்ப கஷ்டமான காலத்தில், அப்போல்லாம் மின்சாரம் கூட இல்லை, மின்சாரம் தண்ணி வசதி அது கூட இல்லாத அந்த ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் லேண்டில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படித்து ஒரு டிகிரி வாங்கி 1945 காலேஜை முடிச்சுட்டு 30 வருஷமாக வந்து ஆசிரியராக பணி முடிஞ்சிருக்காங்க. அதாவது 1975 வந்து கிட்டத்தட்ட அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட் லைஃபே அவங்களுக்கு 50 கிட்ட வரப்போகுது. இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் ரூமில் ஆரம்பித்து பல குழந்தைங்களுக்கு நிறைய பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க, நிறைய அறிவுட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குடும்பம், குழந்தைகள், பேரப்பிள்ளைங்க, கொள்ளு பேரைங்க அப்படின்ட்டு எக்கச்சக்கமான அவங்களுக்கு அவங்களுடைய அன்பை அப்படியே பொழிகிற ஒரு பெரிய குடும்பம் அவங்கள்ட்ட இருக்குது. சரி, 108 வயசுலையும் எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால், நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு எக்ஸசைஸ் ரொட்டின் வச்சுருக்கேன், அதை கடந்த 20 வருஷமாக விடாமல் செஞ்சுட்டு வர்றேன். 30 வருஷம் ஸ்கூல் கிளாஸ் ரூமில் முழுக்க நடந்துக்கிட்டே இருந்தேன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சரி இனிமேல் ஓய்வு எடுக்கலாம்னு உட்கார மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நான் தெளிவாக இருந்தேன். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் எப்படா ஆகும், எப்படா வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக ஈஸியாக அப்படியே சேரில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஞாபகம் ஒரு நினைப்பு இருக்கும். ஆனால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு தான் நான் இன்னும் வந்து ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 3 ஒரு சென்டருக்கு போய் ஒரு குரூப் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இது ஒரு கிரேஸ்ஃபுல் ஏஜிங் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வயசாயிருச்சுன்னா வந்து எப்படி நம்ம யங்காக காமிச்சுப்போம், எப்படி டை அடிச்சுக்கலாம், எப்படி ஏதாவது வந்து மேக்கப் போட்டு நம்ம வயசை ஒரு 10-15 வயசு கம்மியாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டிகளையே வந்து உங்களை வயசு உங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, இருந்தாலும் வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுடைய பிஹேவியர் இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்ம வந்து 108 வயசில் ஒருத்தர் கார் ஓட்ட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கிறீங்க. இருந்தாலுமே வந்து 30-40 வயசுலேயே வந்து வயசாயிடுச்சுல்ல அதனால தான் எனக்கு ஞாபகம் மாதிரியாச்சு, வயசாயிடுச்சுல்ல அதனால தான் எங்கள் முதுகு வலிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓரந்தள்ளிட்டு சுறுசுறுப்பான ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் இந்த பாட்டி மாதிரியே நம்மளும் 108 தாண்டி போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த பாட்டிக்கு நம்ம வானநாவதி சார்பாக ஒரு பெரிய சல்யூட்டை வந்து வச்சுப்போம். தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்டுட்டு இருக்கிறீங்க வானம் நமதே.

0: பஹ்ரைன் மீதும் குவைத் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மீண்டும் ஈரான் நடத்தியுள்ளதாக பஹ்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து அழித்துள்ளதாக கூறியுள்ள பஹ்ரைன் அரசு பதட்டங்களை மீண்டும் அதிகரிக்கும் வகையில் அயல் நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் மட்டுமே வென்றதாகவும், முதலமைச்சர் விஜயின் நாற்காலியில் 2 கால்கள் மட்டுமே அவருடையவை என்றும், மற்ற 2 இரவல் வாங்கியவை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 108 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் கூட பெற முடியாமல் படுதோல்வி அடைந்ததாக அமைச்சர் அருண்ராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் மற்றும் 4 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கலான பலர் ஒன்றாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று இணைந்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டி பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். Weekend vibration. East FM 102.7.

0: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599. 12:39 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில். வானம் நமது இந்த சமயத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தை வருகின்ற பொழுது ஏராளமான விற்பனை இடம்பெறுகிறது. குறிப்பாக சூட மீன் பவுன் 3.80, சுவா பாறை 7.80, திரளி பவுன் 6.80, சீலா பவுன் 7.80, திருக்கை பவுன் 5.80, சீம்பிரி 8.80, ஃப்ரெஷ் நாள் பவுன் 4.90, பீஃப் 9.90 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். மட்டன் பவுன் 10.90, சிக்கன் பிரஸ்ட் பவுன் 6.90, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.80 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக நீங்கள் பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளையும் நீங்கள் பரணிட்டு செய்தும் இங்கே வழங்குகிறார்கள். ஃப்ரெஷ்ஷான சிலோன் நண்டு, சிலோன் கொடுவா, காலை மீன், துள்ளு மண்டை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். தக்காளி பழம் 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். கோவா 99 சென்ட்ஸ், குயிக்கம்பர் 99 சென்ட்ஸ், பாலைப்பொத்தி, மரவள்ளி கிழங்கு, முள்ளங்கி, ஸ்வீட் பொட்டேட்டோ, வாழைக்காய் பவுண்ட் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தாமரை கிழங்கு, பாவக்காய், ஜிஞ்சர், புடலங்காய், பெப்பர் ஒவ்வொன்றும் பவுண்ட் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய், கிரீன் சில்லி பவுண்ட் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முருங்கைக்காய் பவுன் 6.99, பீட்ரூட் பவுன் 1.49, பூசணிக்காய் 1.49 ஆக பெற்றுக்கொள்ள முடியும். பட்டர் நட் 1.29, கொலாட், கேல், லீக்ஸ் கட்டு ஒவ்வொன்றும் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனி 2.49, 10 பவுன்ஸ் பொட்டேட்டோ 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மரக்கறிகள் நீங்கள் மொத்தமாகவும் கொள்வனம் செய்ய முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.89, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.89, 100 டீ அடங்கிய பேக் பாக்ஸ் வந்து 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 1 கிலோ கோகனட் மில்க் பவுடர் 15.99, சிரோன் கிரீன் டீ பேக் 5.99 நீங்கள் பெற்றுக்கலாம். 3 டின் ஃபிஷ் 4.99, 8 பவுன்ஸ் இட்லி அரிசி 8.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 கரிச்சந்திரா நூடிஸ் 6 நீங்கள் பெற்றுக்கலாம். எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃபுட் மேங்கோ கோடியல் வந்து 6.99, 750 மில்லி 6.99 படி நீங்கள் பெற்றுக்கலாம். எம்டி பிராண்டின் சர்பத் வந்து 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். போப்பான்ஸ் கடலை வந்து கடலை பருப்பு வந்து 4.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஆர்கானிக் தயாரிப்புகள் குறிப்பாக அரிசிமா, ரவை, ஸ்நாக் ஐட்டங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியோசன் சுமமாகட்டே வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரேஞ்ச் பவுன் 1.29, ஸ்ட்ராபெரி பேக்கெட் 2.99, ப்ளூபெரி பேக்கெட் 2.49, ஆப்பிள் 1.99, சின்ன ஓரஞ்ச் 49 சென்ட்ஸ், பப்பாவளம் பவுன் 1.99, பல விதமான கொய்யாப்பழ பாக்ஸுகள் சுவை கொண்டது இருக்குது. அதில் 4.99 படி பெற்றுக்கலாம். எஸ்என்பிஎஸ் 1.99, மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49. அதுபோல சிரோன் கப்பல் வாழைப்பழம், மாதுளம்பழ பாக்ஸ், ஃப்ரெஷ்ஷான இளநீர் வந்து 3.99, 10 பெறுகின்ற பொழுது நீங்கள் $30 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான சேல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வீட்டுத் தோட்டத்துக்கான மரக்கறி கன்றுகள், பூமரக் கன்றுகளை விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள் சொல்லி அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டாப்ஸ் கார்டன் ஃபின் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் இருந்திருக்கும்.
2: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 5 4 8 9 5 52 4 6 5 0 8 9 5 52 4 6 5 0 8 9 5 52
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
4: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் master.ca மூலம் டிக்கெட்டு பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
8: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் FM-ல.
9: எத்தனை யோசித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு, சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலிய மொத்தமாக.

பார்க்லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசையிரவு இன்று மாலை சரியாக 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். டிக்கெட் மாஸ்டர் RCA மூலமும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும் பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களை அறிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசித்து மகிழ அழையுங்கள் 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7. 12:50 கேட்டுட்டுருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-இல். வானம் நம்மதே ஒரு $30,000 வந்து தன்னுடைய ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அங்கே வேலை செய்ய ஒரு நபர், அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிடாவில் லூயிஸ் சாலசார் அப்படிங்கிறவர் ஒரு கடையில் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பாத்ரூமில் ஒரு சின்ன பாத்ரூம் மிஸ்டர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பையில் ஒரு கட்டுக்கட்டாக நிறைய காசு எண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட $30,000 அவர் பார்த்துருக்காரு. அவருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது, யாரா அது $30,000 விட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்காக பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பணத்தை பார்த்த உடனே சில பேருக்கு உடைய மனசு தடுமாறும். ஆனால் சலாதரோட மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழப்பம் கூட வரல, இந்த தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு என்னை எங்கள் அம்மா வளர்க்கலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அந்த பணத்தை எடுக்கணும்னு நினைக்காம அந்த பணத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு தேட ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியில் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப தேடினதில் அந்த பணத்தை தொலைச்சவர் போலீஸில் புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதற்கப்புறமா CCTV கேமரா மூலமாக சலாசரை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலமாக அந்த பணம் வந்து திரும்ப சேர்ந்துருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சலாசர் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறப்போ அந்த பணத்தை சொந்தக்காரர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாங்கும்போது அப்படியே ஃபுல்லாக அழுது உடஞ்சி அழுதுட்டார் அந்த மனுஷன் பாவம். ஏன்னா அவர் கேட்கும்போது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லா பணமுமே அதில் இருந்திருக்கு. ஒரு மனுஷனுடைய ஒரு லைஃபே மாற்றக்கூடிய ஒரு பணம் இருந்திருக்கு. இந்த பணத்தை இவ்வளவு நேர்மையாக ஒருத்தர் யார் தனக்குன்னு வச்சுக்காம அதை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து கொடுப்பாரு அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. நான் உண்மையிலேயே அழுந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீர் மல்க நன்றி சொல்லியிருக்காரு. அதுக்கு சலாசர் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது என்னோட பணம் இல்லைங்க, மற்றவங்க உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை எடுக்கிற உரிமை எனக்கு கண்டிப்பாக கிடையாது, நான் இப்படி தான் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் சலாசருக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்கல, இந்த உலகத்தில் நேர்மை இன்னும் சாகலை அப்படின்ற நம்பிக்கையும் திருப்பி கொடுத்துருக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய நேர்மையாளர்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கறதான் வானம் நமதே. அந்த வகையில் இன்றைக்குமே கடந்த 2 மணி நேரமாக நிறைய பாசிட்டிவ் டோஸ் நல்லா கேட்டிருப்பீங்க. அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை வந்ததுன்னா அதுவே இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அப்படின்றத சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் மாநிலம் இதே சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வரும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. இங்கே இருந்து ஈஸ்ட் FM 102.7 தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வரப்போது அதெல்லாம் கேட்டு நீங்கள் மகிழலாம். சுரேகா மற்றும் நிபாஜினி அடுத்தடுத்து ஷோவை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கவன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
5: போட்ட புதுச்சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் அவளுடன் பார்த்துக் கொண்டிருக்கும்
2: வணக்கம்.
3: ஒழுங்கா கண்டினியூ.
4: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
5: தாங்க முடியலையே.
4: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலிகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
2: சூப்பரா இருக்குங்க.
6: நன்றி ராஜேஷ். நீர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மதிய வணக்கம் சுரேகா.
7: மதிய வணக்கம் நிவாஜினி. எப்படி இருக்கிறீங்க? எங்கட ஷோவுக்கு முதல் முதல் வந்திருக்கீங்க போல விருந்தினரா.
6: முதலும் வந்திருக்கா ரெண்டுக்கு முதல் முதலா உங்களோட வந்திருக்கிறேன். இந்த கூட்டணி பாத்தீங்கடா வெற்றி பாட்டு கொஞ்சம் புதுசா இருக்கும், ஆனா இருந்தாலும் அது அமோகமா இருக்கும்.
7: இல்ல, நாங்க வந்து ஒரு வெற்றி பாட்டு குடும்பமா இருக்கிறோம் எல்லாருமே நேயர்களோட சேர்ந்து. அது அது ஒரு கலகலப்பு.
6: கலகலப்பான
7: உங்களை வரவேற்று கொண்டு எப்படி இருக்கீங்க?
6: நன்றி, மிக்க நன்றி. நல்ல சுகமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நல்ல சுகம்.
6: அமையும் எல்லாருக்கும் நாங்களும் 2 மணி தேதிகள் வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு தான் உங்களோடு முனைந்திருக்க போகிறோம். வளமை போலவே இன்றைக்கும் கலகலப்பா இருக்க போகிறது போட்டி நிகழ்ச்சி என்று சொல்லணும்.
7: நாங்க எப்பயும் போல வளமையான சொல்லிடுவோம்.
6: நிச்சயமா சொல்லிடலாம். தொடர்ந்தும் istfm.ca உடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். Facebook, Instagram, TikTokல் istfm தமிழ், YouTubeல் istfm 102.7.
7: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 istfm 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
6: வெளியே கால்நிலை அப்படியே நாங்கள் எட்டி பார்த்தோம் என்று சொன்னா, தற்போதைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், உணநிலை 29 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போக போக கொஞ்சம் மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. மாலை வேளையில் 22 டிகிரி செல்சியஸ், மதிய பொழுதில் தான் இந்த மழைக்குரிய சாத்தியக்கூறு என்று எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுதில் 15 டிகிரி செல்சியஸாக இன்று இருக்கப் போகின்றது.
7: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1 சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது.
6: சரி, இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்ப வந்து வெற்றி பாட்டு
7: நாங்க குதிக்க போறோம்.
6: நீங்களும் வந்து சேர்ந்து குதிங்க.
7: எல்லாரையும் நாங்க குதிக்கிறதுக்கு கூப்பிடுறோம். எப்பவும் போலவே நாங்க இந்த முறையும் அந்த 8 கேள்வியை வந்து அப்படியே பத்திரமா எடுத்து வந்திருக்கிறோம். சீல் பிரிக்காம வச்சிருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? நேயர்கள் உடனே எங்களுக்கு அழைக்கலாம். அழைத்து உங்களுக்கு பிடித்த அல்லது நீங்க லக்கி அப்படின்னு நினைக்கிற எந்த இலக்கமா இருந்தாலும் அந்த 8க்குள்ள அப்பா அவைலபிளா இருக்கிற அந்த நம்பரை வந்து நீங்க தெரிவு செய்யலாம். தெரிவு செய்துட்டு அந்த ஒரு 10 வினாடிக்குள்ள நாங்க கேட்கிற கேள்விக்குரிய பதில நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க கேட்கிற வெற்றி பாட்டை தாரதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்.
6: எனவே 8 கேள்வி 10 வினாடிகள் உங்களுடைய பதிலுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். அழையுங்கள். 416-5544-400.

0: 1:08 இசஃபம் வானிலையில் வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான அந்த 8 கேள்விகளும் காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் அழைத்து உங்களுக்கு பிடித்த இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்வதனுடாக அந்த கேள்வி என்னன்னு சொல்லி நீங்க 10 செகண்டுக்குள்ள அந்த பதிலை சொல்லணும். பதில் சொல்லி சரியான பதிலாக இருந்தால் உங்களுக்கான வெற்றி பாட்டு காத்திருக்கிறது. எனவே அழையுங்கள் 4165444040 வாயிலாக. தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சமைப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமைப்பு திட்டத்தில் சேரும் பொழுது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்டு காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000க்கும் மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல் தொடர்புகளுக்கு 4169004599. வெற்றிப்பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த பொழுதில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தரும் விவரங்களை கட்டறியப் போகிறோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனை இடம்பெறுகிறது. குறிப்பாக மீன் சந்தையில் கண்ட பொழுது சூடு மீன் பவுன் 3.90, சுவா பாறை பவுன் 7.90, திரளி பவுன் 6.90, சீலா பவுன் 7.90, திருக்கை பவுன் 5.90, சீம்பிரியும் பவுன் 8.90 பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ் நாள் பவுன் 4.90, பீ பவுன் 9.90, மட்டன் பவுன் 10.90, சிக்கன் பிரஸ்ட் பவுன் 6.90, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.90 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மெரினேட் செய்து வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். ஃப்ரெஷ் சிலோன் நண்டு, சிலோன் கொடுவா, காலை துள்ளு மண்டை என்று சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன்வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல தக்காளி பழம் பவுன் 1.99, கோவா 99 சென்ட்ஸ், குயிக்கம்பர் 99 சென்ட்ஸ், மாலைப்பத்தி, மரவள்ளி கிழங்கு, முள்ளங்கி, ஸ்வீட் பொட்டேட்டோ, வாழைக்காய் 1 பவுண்ட் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தாமரை கிழங்கு, பாவக்காய், ஜிஞ்சர், புடலங்காய், பெப்பர் 1 பவுண்ட் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய், கிரீன் சில்லி பவுண்ட் 1.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். முருங்கைக்காய் பவுன் 6.99, பீட்ரூட் பவுன் 1.49, பூசணிக்காய் 1.49 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். பட்டர்நட் 1.29, கொலாட் கேல் லீக் கட்டு 2.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். 10 பவுண்ட்ஸ் ஒயிட் ஒன் 2.49, 10 பவுண்ட்ஸ் பொரியதோ 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மரக்கறிகளை நீங்கள் மொத்தமாகவும் கொள்ளணும் செய்ய முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 8 பவுண்ட்ஸ் மைசூப்பருப்பு 6.90, 750 மில்லியன் நெல் 7.90, 100 டீ பேக் அடங்கிய பாக்ஸ் வந்து 4.90, 1 கிலோ கோகனட் மில்க் பவுடர் 15.90, சிலோன் கிரீன் டீ பேக் 5.90, 3 டின் ஃபிஷ் 4.90, 8 பவுண்ட்ஸ் இட்லி அரிசி 8.90, 3 லிட்டர் சன்ஃபுல் ஆயில் 8.90 நீங்கள் பெற்றுக்கலாம். 5 டெல்மே சோயா 3.90, 3 கரிச்சந்திர 100 6 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 750 மில்லி ஒன்றும் 6.90, எம்டி பிராண்டின் சர்பத் 6.90,
2: பெற்றுக்கொள்ளலாம்.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத்துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: Dream Door Inc. Shyamin Pradhana Anusaraniyal Canadian TMS VS Devendranin Raja Geetha Geetha Edirvarum June Madam 6th Thigadi Mali 6:30 Maniki Chinese Cultural Center Mandapathil Harihara Sudhan
3: Uga Kalar Rippan
2: Suresh
4: Sangeetha Megham
2: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் செவன் நோட்ஸ் இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
8: மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில்

0: போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: புதிய கிளை ஸ்காபுரோவில் ஜூன் 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர் கே எஸ் சலூன் அண்ட் பாபர்ஷா, 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபுரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. ஆர் கே எஸ் சலூன்.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
7: The one and only Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM.
8: The greatest radio station.

0: ஒரு மணி 25 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியில் வெற்றி பாட்டு நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்டெஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் istfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். istfmcommunity@gmail.com.
0: வெற்றிப்பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே இன்றைக்கும் அதே மாதிரி 8 கேள்வி, அது
1: ஃப்ரெஷ்ஷாவே வச்சு
0: ஃப்ரெஷ்ஷா புது புது கேள்வியா இந்த சுரேகா அங்கே எல்லாம் தேடி எடுத்து வந்திருக்கிற.
1: அதான் சொன்ன மாதிரி எங்களுக்கே தெரியாதான் அந்த கேள்வி என்ன,
0: அவ்வளவு கஷ்டமா சொன்னா எப்படி வருவாங்க
1: இல்ல அப்படின்னா அது என்னன்னு சொல்லி நாங்க ரிவீல் பண்ண இயலாது.
0: ஆனா உங்களுக்கு ஈஸியா தானே இருக்கும், நீங்க ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எனவே நீங்களும் அழைக்கலாம், உங்கள் விருப்ப அந்த இலக்கத்தை தெரிவு செய்து அந்த கேள்வி என்னன்னு சொல்லி ஒரு லக்க இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கான அந்த வெற்றி பாடல் வருதான்னு பார்க்கலாம். எனவே அழையுங்கள். 416-554-4000. எவரெஸ்ட் பர்னிச்சர் மாபெரும் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலை வழங்குகிறது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்துக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சியறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதற்கான ஆதரவு இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து மேலும் சடுதியாக வீழ்ச்சியடைந்து வருவதை புதிய இப்சாஸ் கருத்துக்கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்துக்கணிப்பில் அல்பர்டாவின் பிரிவினைக்கு 28% அம்மாகாண மக்களே ஆதரவை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் புதிய கருத்துக்கணிப்பில் இந்த ஆதரவு 18% மேலும் குறைந்துள்ளது. 72% பிரிவினைக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளனர்.
2: தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்சல் ஊழல் விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்குமாறு ஆளுநரிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விசாரணைகளை தொடர்வதற்கு அனுமதி கோரி ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அனுப்பிய கோப்புகளுக்கு முதலமைச்சர் விஜய் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அறிய முடிகிறது. மறுபுறத்தில் தமிழ்நாடு அரசின் மது விற்பனை துறையில் திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 3,600 கோடி ரூபாய்கள் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளமை முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
1: இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் சலே சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மனநல பாதிப்பு எனும் போர்வையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை முடக்கும் நாடகங்கள் இடம்பெறுவதாக மக்கள் போராட்ட முன்னணி நேற்று சாடியிருந்தது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நல்ல பாட்டு 4 விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
2: 1:33 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, நாங்களும் சொல்லியிருந்தோம், மட்டு கேள்வி இருக்கிறது, நீங்களும் வந்து உங்களுடைய விருப்ப இலக்கத்தை தெரிவு
2: செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தெரிவு செய்வதற்காக ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார், அவரை இணைத்து பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
4: இருவரும் நலமா?
2: நல்ல சுகமா இருக்கிறோம் கரண். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உலகளவில் அதிக மாநிலங்களை கொண்ட நாடு எது? உலகளவில் அதிக மாநிலங்களை கொண்ட நாடு எது?
4: ரஷ்யா.
2: திருத்தலாம்.
4: இந்தியா.
2: திருத்தலாம்.
4: அமெரிக்கா.
2: லாஸ்ட் மினிட்ல கரண் வந்து தன் வெற்றி பாட்டை வந்து தட்டி சென்று விட்டார் அப்படின்னு
1: சரியான பதில சொல்லியிருக்கிறார் கரண். சரி,
2: சொல்லுங்க. அமெரிக்கா வந்து அதை தட்டி தூக்கிட்டு அந்த பதில அப்படிதான் சொல்லணும். நாங்க எதுலயுமே முன்னுக்குதான் நிப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு? வெற்றி பாட்டா?
4: எனக்கு அன்றைக்கு 4ஆம் தேதி அவற்ற பிறந்த நாள், அவற்ற 9வது பிறந்த நாள், அவற்ற பாட்டுல கொண்ட முத்து படத்துல இருந்து
2: நீங்கள் வெற்றி பெற்ற வெற்றி பாடல். நன்றி கரண்.
4: நன்றி.
2: நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இணைந்து உங்களுக்கு பிடித்தமான அல்லது நீங்க லக் அப்படின்னு நினைக்கிற நம்பரை வந்து தெரிவிக்கலாம். 1-7 நம்பர் உங்களிடம் இருக்கின்றது. அழைக்கலாம் 4165544040 வாயிலாக.

0: ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பாடல் வந்து கரண் கேட்டுட்டு போயிருக்காரு, வெற்றி பாட்டாக கேட்டிருக்காரு. உங்களுக்கும் இப்படி ஒரு வெற்றி பாட்டு வேணும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த இலக்கத்தை சொல்லுங்க, நாங்கள் கேள்வியை சொல்லுவோம், 10 செகண்டுக்குள்ள ஆன்சரை சொல்றீங்க, வெற்றி பாட்டை தட்டி செல்லுறீங்க,
1: தட்டி தூக்குறீங்க.
0: அதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-5544-4040.
0: சிறந்த பொழுதில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியோஷன் சூப்பர் மார்க்கெட்டில் விற்பனை இடம்பெறுது. பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கலாம். தக்காளி பழம் 1.99, கோமா 99 சென்ட், குயிக்கம்பர் 99 சென்ட், வாழைப்பத்தி, மரவள்ளி கிழங்கு, முள்ளங்கி, ஸ்வீட் பொட்டேட்டோ, வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 பெற்றுக்கலாம். தாமரை கிழங்கு, பாவக்காய், ஜிஞ்சர், புடலங்காய், பேப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99, பைட்டங்காய், கிரீன் சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99 படி நீங்கள் பெற்றுக்கலாம். முருங்கைக்காய் பவுன் 6.99, பீட்ரூட் 1.49, பூசணிக்காய் 1.49 நீங்க பெற்றுக்கலாம். பட்டர்நட் 1.29, கோலார் கட்டி, கேர் கட்டி, லீக் கட்டி 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 10 பவுன்ஸ் ஒயிட் 2.49, 10 பவுன்ஸ் பெரியோட 4.99 நீங்க பெற்றுக்கலாம். மரக்கறைகளை நீங்க மொத்தமாகவும் கொள்ளுணர் செய்ய முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுவரை மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சூடு மீன் பவுன் 3.99, சுவாப்பாறை 7.99, திரளி 6.99, சீலா 7.99, திரிக்கை 5.99, சீம்புரி 8.99, அதுவரை ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, பீஃப் 9.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். மட்டன் பவுன் 10.99, சிக்கன் பிரஸ் பவுன் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99 பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரினேட் செய்து வழங்குகின்றார்கள். அத்துடன் ஃப்ரெஷ் சிலோன் நண்டு, சிலோன் கொடுவா, காலை துள்ளு மண்டை, சிலோன் பாறை என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள், குறிப்பாக 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 100 டீ அடங்கிய பேக் பாக்ஸ் வந்து 4.99, 1 கிலோ கோகனட் மில்க் பவுடர் 15.99, சிலோன் கிரீன் டீ பேக் 5.99, 3 டென்ஃபிஷ் 4.99, 8 பவுன்ஸ் இட்லி அரிசி 8.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 5 டெல்மே சோயா 3.99, 3 கரிச்சந்திரா நூடில்ஸ் 6 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எண்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங் கோடியல் வந்து 750 மில்லி 6.99 நீங்க பெற்றுக்கலாம். எப்டி சர்பத் வந்து 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். போப்பான்ஸ் கடலை பருப்பு 4.99 நீங்க பெற்றுக்கலாம். ஆர்கானிக் அரிசி மாறவை ஸ்நாக் ஐட்டங்களை கூட நீங்க நியூஷனில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோலே பல வகையில், குறிப்பாக ஒரேஞ்ச் பவுன் 1.29, ஸ்ட்ராபெரி பேக்கரி 2.99, ப்ளூபெரி பேக்கரி 2.49, ஆப்பிள் பவுன் 1.99, சின்ன ஒரேஞ்ச் 49 சென்ட்ஸ்க்கு நீங்க பெற்றுக்கலாம் பவுன்ஸாக. பப்பா பழம் 1.99, கொய்யா பழ பாக்ஸ் வந்து 4.99, ஏசிஎன்பிஎஸ் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மாம்பழ பாக்ஸை விஷயமாக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49. அதுபோல சிலோன் கப்பல் மாலை பழத்தை பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழ மாதுளம்பழ பாக்ஸை கூட விஷயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99, 10 பெறுகின்ற பொழுது 30 ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கலாம். உடனுக்குடன் வெட்டி தருகின்றார்கள். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு, அதாவது நியூஷனுக்கு வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு இந்த ஒரு டென்ட் சேலாக இந்த தாயகத்து பழங்களுக்கான டென்ட் சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து பூமரக்கன்றுகள், மரக்கறிக்கன்றுகள் சொல்லி உங்களுடைய தேவைகள் ஏதோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் அதிபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 1:44 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெற்றி பாட்டை தக்க வைத்துக் கொள்றதுக்கு இன்னும் ஒரு நேயர் வந்து நம்மளோட இடையே இருக்கின்றார். அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஜின்னா.
3: வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் சூப்பரா இருக்கிறோம் ஜின்னா. சொல்லுங்க, இன்னைக்கு எந்த இலக்கத்தை நீங்க தெரிவு செய்ய போறீங்க?
1: எங்களிடம் 1 லிருந்து 7 வரைக்கும் இருக்கு. உலக புகழ் பெற்ற மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார்? உலக புகழ் பெற்ற மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார்?
0: ட்ரை பண்ணி பாருங்க. யாரும் உலக புகழ் பெற்ற மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யாருன்னு கேட்டிருந்தோம். இதற்கான சரியான பதில் லியோனார்டோ டாவின்சி என்பதுதான் சரியான பதிலாக இருக்கிறது. எனவே சின்ன இணைந்து கொண்டு சிறப்பித்ததுக்கு நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 416-5544-4040 வாயிலாக. உங்களுக்கான கேள்வி 2, 3, 4, 5, 6, 7 என்று சொல்லி உங்களுக்காக
1: 6 கேள்வி
0: ரெடியா இருக்கு. கால் பண்ணி உங்களுடைய வெற்றி பாட்டிலை நீங்களும் கேட்கலாம். ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் ஷொரண்டோவின் இளம் முன்னணி பாடல்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு இன்று மாலை சரியாக 6:00 PM பிக்கரிங் காசினோ ரிசார்ட்டில் டிக்கெட் மாஸ்டர் .ca மூலமும், இந்நிகழ்ச்சி இடம்பெறும் பிக்கரிங் காசினோ ரிசார்ட்டிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களை அறிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசித்து மகிழ அழையுங்கள். 6473365529 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
6: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன், 437-860-7002 437-860-7002.
7: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301 416-841-5301.
8: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
9: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
8: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455 416-292-2455.
10: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
11: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்

0: ஒரு மணி 54 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, நாங்களும் சொல்லியிருந்தோம் 2, 3, 4, 5, 6, 7 சொல்லி 6 கேள்வி உங்களுக்காக இன்னும் மீதம் இருக்கிறது. சரி, எனக்கும் ஒரு கேள்வி சொல்லுங்க, நானும் வெற்றி பாட்டை தட்டி செல்ல போறேன்னு சொல்லி ஒரு நேர் வந்திருக்கிறார், கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ஷான் கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க ஷான்? ஒரு முறை வரும் வருடம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்?
2: நான் கேட்ட நம்பர் தான் 4 வருஷம்.
1: சரி, சந்தோஷம் ஷான். சரி, வெற்றி பாடலாக என்ன பாடல் கேக்குறீங்க? நன்றி, இணைந்து கொண்டமைக்கு உங்களுடைய வெற்றி பாடல் கட்டாயமாக வரும். நன்றி. 1:55 நீங்களும் இப்படி கால் பண்ணி உங்களுடைய லக்கி நம்பரை சொல்லி, இல்லாட்டி உங்களுக்கு பிடித்த நம்பரை சொல்லி, உங்களுடைய அந்த கேள்வியையும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நாங்களும் உங்களுக்கு வெற்றி பாடல் தர காத்திருக்கின்றோம்.
0: அதுக்கு என்னென்ன இலக்கம் இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லிடுவோம். இலக்கம் 2, 3, 5, 6, 7 என எங்களிடம் 5 கேள்விகள் இன்னும் மீதம் இருக்கின்றன. நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்குரிய வெற்றி பாட்டை நீங்கள் தட்டி செல்லலாம், அழைக்கலாம். 4165544040 வாயிலாக
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 8175060. You are in good hands with Allstate.
5: Camsonic security camera illangaliyum vyabaram nirvanangaliyum vaahanangaliyum 24 mani neramum thirattil irundhu paadhukaapana muraiyil kankaalikka adi navina AI tholinutpathudan koodiya security camera, security glass door films, two way audio systems, alarm system, color night vision, 24 hours audio video recording vasathiyudan mobile app udagavum paarviyidum vasathi. Camsonic 18 varada anubhavam konda நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748. 6473025748. camsonics.com.
6: செய்யலாம். MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். Wedding மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
7: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-63 888.
9: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில். ஸ்வர சங்கமம் 2026 TicketMaster.ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM and Event by Sparkline Entertainment Inc.

0: 2:05 மிஸ்டஃபம் வானலையில் வெற்றி பாட்டு நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதுவும் 2:00 அப்படியே ஒரு தத்துவத்தோட ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம் சுரேகா.
1: நல்ல விஷயத்த வந்து 4 பேருக்கு சொல்லிட்டு வாரம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தானே.
0: நீங்க சொன்னீங்க
1: இல்ல, நம்ம சொன்னோம் என்றாலும் நாங்க பாட்டு மூலமா
0: நாங்க வந்து சொல்லிருக்கோம்னு சொல்றீங்க. சரி, நீங்களும் அழைக்கலாம். 4:05 கேள்விகள் இன்னும் இருக்கின்றது. அதற்கு முதல் நாங்களும் அந்த வெளியே கால்நிலை ஒரு காட்டி பார்த்துடலாம். வெளியே இப்பொழுது 24 டிகிரி செல்சியஸ், 28 உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. மாலை வலையில் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு பொழுதுகளில் 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கப் போகின்றது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது.
0: istfm.co.in நீங்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம். Facebook, Instagram, TikTok இல் istfm தமிழ், YouTube இல் istfm 102.7.
1: அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, istfm 102.7@gmail.com உடாவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: வெற்றி பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள அலையுங்கள். 4165444040 ஐந்து கல்விகளை இன்னும் மிச்சம் இருக்கிறது. 10 செகண்ட்ல நீங்க ஆன்சர் சொன்னீங்கடா, உங்களுக்கான வெற்றி பாட்டு உங்களுக்கு வழங்க நாங்களும் காத்துக்கொண்டிருக்கின்றோம்.

0: இரண்டு மணி பத்து நிமிடம் இஸ்தபம் வானொலியில் வெற்றி பாட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் ஃபுளோர் கிளியரன்ஸ் சேலை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சியறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் சொல்லியிருந்தோம், இன்னும் 5 கேள்விகள் இருக்கின்றது என்று சொல்லி நேர்களும் இணைந்திருக்கிறார்கள். கேட்டு பார்க்கலாம் என்ன கேள்வி, எந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறாங்கன்னு சொல்லி. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சரி, மாறி மாறி நீங்க ரெண்டு
2: நல்லதான்
1: நாலு விஷயம் சொல்ல
0: போறீங்க, அதையும் விட தேவைண்டா.
1: அதிக விருதுகளை வென்ற தமிழ் சினிமா பிரபலம் யார்? அதிக விருதுகளை வென்ற தமிழ் சினிமா பிரபலம் யார்?
0: அது எப்படின்னா தேவகுமார், அந்த கேள்வி நீங்க சொல்ல தேவை, நானே பதில சொல்லிருந்தேன் மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் தேவகுமார். என்ன பாடல் வெற்றி பெற்றிருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: வெற்றி படத்துல இருந்து சிக்கிரி சிக்கிரி அந்த பாடல் கேட்போம். புது பாடல் கேட்போம்.
0: உங்களுக்கான பாடல் வரப்போறது. நன்றி தேவகுமார் இணைந்து கொண்டமைக்கு. 2:12 வெற்றி பாடல் நிகழ்ச்சி தான் அழுத்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இன்னைக்கு இந்த வெற்றி பாடல தட்டி போயிட்டே இருக்கிறாங்க. எனவே உங்களுக்கான ஒரு வாய்ப்பும் காத்து கொண்டிருக்கிறது. அலையங்கள் 4164400 என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் யோசன் சுப மகட்டில் மாபெரும் விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு சேலையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். நியூ ஓஷன்

49 பூசணிக்காய் 49 பட்டர்நட் 1.29 கொலாட் கட்டை கேழ்கட்டை லீஃப் கடை 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுண்ட்ஸ் வயிற்றுவணி 2.49 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 மொத்த பெற்றுக்கொள்ள முடியும். மொத்தமாகவும் நீங்கள் மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சூடு மீன் பவுன் 3.89 சுவா பாறை 7.89 திரளி 6.89 சீலா பவுன் 7.89 திரிக்கை பவுன் 5.89 சீம்பிரியும் 8.89 ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.89 பீஃப் பவுன் 9.99 மட்டன் பவுன் 10.89 சிக்கன் பிரஸ்ட் 6.89 சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.89 நீங்கள் பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் சேர்ந்து வருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். ஃப்ரெஷ் லோன் நண்டு சிலோன் கடுவா காரை மீன் சொல்லும் மண்டியில் சொல்லி அத்தனைமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக நீங்கள் பல நூற்றுக்கணக்கான மளிகைப்பிறகு இப்பொழுது 8 பவுண்ட்ஸ் மைசூர் பருப்பு 6.89 7.50 மீட்டின் நிலனை 7.89 100 டீ அடங்கிய பேக் பாக்ஸ் வந்து 14.99 ஒரு கிலோ கோக்கர மில்க் பவுடர் 15.99 சிலோன் கிரீன் டீ பேக் வந்து 5.99 அதுபோல 3 டென் பீஸ் 4.99 8 பவுண்ட்ஸ் இட்லி அரிசி 8.99 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99 5 டெம்மி சோயா 3.99 நீங்கள் பெற்றுக்கலாம். 3 கரிச்சந்திரா நூடில்ஸ் $6 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எம்டி பிராண்டின் சர்பத் 6.99 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆர்கானிக் பிராண்ட் குறிப்பாக அரிசி மாற்றவை ஸ்நாக் ஐட்டங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தாயகத்து பழங்களுக்கான விற்பனை கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சொன்னது போல வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு அந்த டெண்டில் தாயகத்து பழங்களுக்கான செயல்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரேஞ்ச் பவுன் 1.29 ஸ்ட்ராபெரி பேக்கெட் 2.99 ப்ளூபெரி 2.49 ஆப்பிள் 1.99 சின்ன ஓரேஞ்ச் 49 சென்ஸ் பவுன்ஸாக நீங்கள் பெற்றுக்கலாம். பப்பா பழம் 1.99 கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99 ஏசிஎன்பிஎஸ் 1.99 மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 பெற்றுக்கொள்ள முடியும். சிலோன் கப்பல் வாழைப்பழம் மாதுளம்பழம் அத்துடன் ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99 பத்தை பெறுகின்ற பொழுது $30 நீங்கள் பெற்றுக்கலாம். உடனுக்குடன் விட்டியும் தருகின்றார்கள். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயத்து பழங்களுக்கான ஒரு செயலை கூட தந்து கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அத்தனை தானே உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அத்தனை பொருட்களையும் நேரடியாக பெற்றுக்கொள்ள விரலாம். டப்ஸ்கோடன் பிஞ்சாந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் வந்திருக்கும்.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள் வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும் Bridal Town Dental, Dr. Jayabalan. 2000 ஆம் ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
6: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: 12:28 எஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சமீப திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமீப்பு திட்டத்தில் சேரும்பொழுது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்குடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தொடர்புகளுக்கு 416-900-4599.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பஹ்ரைன் மீதும் குவைட் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மீண்டும் ஈரான் நடத்தியுள்ளதாக பஹ்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து அழித்துள்ளதாக கூறியுள்ள பஹ்ரைன் அரசு, பதட்டங்களை மீண்டும் அதிகரிக்கும் வகையில் அயல் நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது.
1: தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாகவும், முதலமைச்சர் விஜயின் நாட்காலியில் இரண்டு கால்கள் மட்டுமே அவருடையவை என்றும், மற்ற இரண்டும் இரவல் வாங்கியவை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 108 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் கூட பெற முடியாமல் படுதோல்வி அடைந்ததாக அமைச்சர் அருண்ராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம் சி சம்பத் மற்றும் நான்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கலான பலர் ஒன்றாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது.
0: இலங்கையில் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டி பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கிளிநொச்சியில் கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
4: எஃப்எம் 102.7
3: ஈஸ்ட் எஃப்எம் .ca

0: 2:36 மிஸ்டர் எஃப்எம் வானிலையில் வெற்றி பாட்டு நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்களும் இன்னும் 5 கிளி தான் இருக்கணும் சொல்லியிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய அந்த வெற்றி பாட்டை தட்டி செல்வதற்கு. சரி, அதற்கு முதல் நாங்கள் இப்பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தரும் தகவல்களை கண்டறிய போகிறோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தை விலை கண்டுபிடித்து சூடை மீன் பவுண்ட் 3.78, திரளை பவுன் 6.80, சீலா பவுண்ட் 7.80, திரிக்கை பவுன் 5.80, சீம்பிரியம் 8.80, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.80, வீ பவுன் 9.80, மட்டன் பவுன் 10.80, சிக்கன் பிரஸ் 6.80, சிக்கன் தம்ஸ்டிக் 3.90. அதேவிலே பாபிக்கு தேவையான அனைத்து மீன் மீட் வகைகளும் மரணட் செய்தும் வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில். ஃப்ரெஷ் லோன் நண்டு ஸ்லோன் கொடுவா காலை மீன் துள்ளுமண்டை ஸ்லோன் பாறை கிங்ஃபிஷ் என்று சொல்லி அத்தனைமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நீங்கள் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். தக்காளி பழம் 1.90 பவுண்ட்ஸாக பெற்றுக்கலாம். கோவா 99 சென்ட்ஸ், குயிக்கம்பர் 99 சென்ட்ஸ், வாழைப்பத்தி மரவள்ளி கிழங்கு முள்ளங்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வாழைக்காய் 1 பவுண்ட் 1.90 அப்படி பெற்றுக்கொள்ளலாம். தாமரை கிழங்கு பாவக்காய் ஜிஞ்சர் புடலங்காய் பெப்பர் ஒவ்வொன்றும் 2.90 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். பயிட்டங்காய் கிரீன் சில்லி பவுண்ட் 3.90, முருங்கைக்காய் பவுண்ட் 6.90, பீட்ரூட் பவுண்ட் 1.49, பூசணிக்காய் 1.49, பட்டர்நட் 1.29, கொலாட்காட்டு கேர்காட்டு லீக்ஸ் கட்டு ஒவ்வொன்றும் 2.90 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுண்ட்ஸ் ஒயிட் ஆனியன் 2.49, 10 பவுண்ட்ஸ் பொட்டேட்டோ 4.90 நீங்கள் பெற்றுக்கலாம். மொத்தமாக மரக்கறிகளை கொள்வனம் செய்ய முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுண்ட்ஸ் மைசப்பருப்பு 6.90, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.90, 100 டீ பேக் அடங்கிய பாக்ஸ் வந்து 4.90, 1 கிலோ கோக்கனட் மில்க் பவுடர் 15.90, ஸ்லோன் கிரீன் டீ பேக் 5.90, 3 டென் பேஸ் 4.90, 8 பவுண்ட்ஸ் இட்லி அரிசி 8.90, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.90, 5 டெல்மே சோயா 3.90 நீங்கள் பெற்றுக்கலாம். 3 கரிச்சந்திர நூடிஸ் $6, MD பிராண்டின் நெல்லி மெக்ஸ்ரோட் மேங்கோ கோடியல் 6.90 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். MD பிராண்டின் சர்பத் வந்து 6.90, 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.90 நீங்கள் பெற்றுக்கலாம். ஆர்கானிக் அரிசி மாட் ரவை ஸ்நாக் ஐட்டங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல வகையில் குறிப்பாக இப்பொழுது ஆரஞ்சு பவுன் 1.29, ஸ்ட்ராபெரி பக்கெட் வந்து 2.90, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 2.49, அப்பிள் 90 பவுண்ட் 1.90 பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன ஆரஞ்சு பவுண்ட் 49 சென்ட்ஸ், பப்பாப்பழம் 1.90, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.90, ACNPS 1.90 நீங்கள் பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸை விஷேட விலையை பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் முழுமையாக பிறகின்ற பொழுது பவுண்ட் 1.49 படி பெற்றுக்கொள்ள முடியும். சிலோன் கப்பல் வாழைப்பழம் மாதிரம்பழ பாக்ஸை பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.90, 10 பிறகின்ற பொழுது 30 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உடனுக்குடன் வெட்டியும் தருகின்றார்கள். வழியே செண்டமைக்கப்பட்டு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற ஒரு மாபெரும் தாயகத்து பழங்களுக்கான ஒரு செயல் கூட இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுவரை வீட்டு தோட்டத்துக்கான சகல பூமரக் கன்றுகள் மரக்கறிக் கன்றுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் பூஜை பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சமையலறை உபகரணங்கள் மட்பாண்ட சமையலறை உபகரணங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேலும் விஷேடமாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வெளியே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக அவர்களால் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165085052 4165085052. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Mechanicum Middlefield Kum Idiyal. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Silvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு 1 மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
6: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. டூர் இன் டொரண்டோ. தி ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551 4165582551.
8: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே.
9: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: நேரம் 2:50 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொராண்டோவின் இளம் முன்னணி பாடல்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு இன்று மாலை சரியாக 6:00 பிக்கரிங் காசினோ ரிசார்ட்டில். டிக்கெட் மாஸ்டர் .ca மூலமும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும் பிக்கரிங் காசினோ ரிசார்ட்டிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களை அறிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசித்து மகிழ அழையுங்கள். 6473365529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 2:51 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இதோடு நாங்களும் வெற்றி பாட்டு நிகழ்ச்சியை நாங்களும் நிறைவு செய்ய போகிறோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு நீரஜா மற்றும் சுரேகா இணைந்திருக்க போகிறார்கள். நான் விடைபெற்று செல்ல போகிறேன். எனவே நன்றி நேர்களே, வணக்கம். நன்றி சுரேகா.
0: நன்றி நிவாஜினி. ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து அறிவது கரவேல் உங்களை சந்திக்கும்.

0: and Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM. The greatest radio
2: station. வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள் 6479625169 6479
3: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

0: வணக்கம் தல.
1: ஆரம்பிக்கலாங்களா?
2: வேண்டாம்.
0: அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க.
3: எங்களில் சிலர் அறிந்த அறியாத விடயங்களோடும், நம்மில் பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடும்.
0: நீங்களா யாருடா?
3: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நன்றி நிபாஜினி. வணக்கம் சுரேகா.
5: வணக்கம் நீரஜா. எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: அது சரி. அதே போன்று வெளியில பாத்தீங்கன்னா சிறந்த காலநிலை
5: எப்படித்தானே?
4: வெளியில பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பார்க்கும் போது 23 இருக்கின்றது, 20 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் வாயு போவான்னு சுழன்று வீசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஒரு 6 மணி வரைக்கும் இந்த காற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகூடிய வெப்பநிலை 24 இருக்கும். நாளைக்கும் 24 அதிகூடிய வெப்பநிலை.
5: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.CE ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7.
4: அதே போன்று ஈஸ்ட் FM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் மின்னஞ்சலும் இருக்கின்றது. ஈஸ்ட் FM 102.7@gmail.com இருக்கின்றது. அதே வேளையிலே நாங்களும் இன்றைக்கு வளமை போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணியிலிருந்து 5 மணி வரை அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு தான் இணைந்து கொள்ள போறோம். களத்துல குதிக்க தயாரா இருக்கிறீங்களா சுரேகா?
5: கண்டிப்பா நீங்களும் குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா?
4: இப்ப வந்து எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க அணிகள், நாங்க இப்போ வந்து களத்துல இருக்கிறோம் அப்படித்தானே? அப்படியே உங்களையும் அந்த ஃபீலுக்கே கொண்டு போற போ
5: கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்திருங்கள் அறிவது கரவேலுடன்.

0: நேரம் 3:09 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரைவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, இன்னைக்கு நாங்க சொன்ன மாதிரி அந்த களத்துல இருக்கிறோம், உதைக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து எங்க கூட்டி போறோம்னா ஃபிஃபா வேர்ல்ட் கப், அது தொடர்பான விஷயத்தை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். உலக உதைப்பந்தாட்ட போட்டி, அது தொடர்பான பல சுவாரஸ்யமான விடயங்களை தான் நாங்களும் தொடர்ந்து கொண்டு வர போகிறோம்.
0: ஆமாம் ஆமாம், ஆரம்ப காலத்து கட்டத்து ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு வந்து நாங்கள் நேர்களை வந்து அழைச்சி செல்லலாம் அப்படின்ட்டு சொல்லி நினச்சி கொண்டிருக்கிறோம். என்ன, ஒலிம்பிக்குக்கு அடுத்தபடியாக உலக மக்களால் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஒரு விளையாட்டாகத்தானாம் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து அமைஞ்சிருக்காம். அது மட்டுமல்லாமல் இறுதி போட்டியை வந்து உலகம் முழுவதும் பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பார்ப்பதாக கூட சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறான ஒரு போட்டியை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆரம்பத்திலிருந்து கதைக்க போகிறோம்.
1: நிச்சயமா, இந்த கடைசியா நடந்தது வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன், 2022 கட்டால நடைபெற்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 பில்லியன் பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்ட 1.5 பில்லியன் மக்கள் வந்து இதை இந்த ஃபைனல் மேட்சை வந்து பார்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்னர் பார்க்க 2018 3.57 பில்லியன் மக்கள், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில பார்க்கும் போது அரைவாசி பேர் வந்து கிட்டத்தட்ட இந்த போட்டியை பார்க்கிறாங்களாம். ஏனென்னு சொன்னா உலகிலே மிகவும் மதிப்பு மிக்க ஒரு போட்டியாகவும் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் இருக்கின்றது. அதே போன்று அதிகம் பேர் பரவலாக பார்க்கிற அந்த ஃபாலோ பண்ணுகின்ற ஒரு கேம் ஆகவும் வந்து இந்த ஃபிஃபா தான் இருக்கின்றது.
0: ஆனா இதுல ஆரம்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1930 உருகுவேல தான் இந்த போட்டி வந்து முதல் நடைபெற்றது அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் வந்து வெறும் 13 அணிகள் மட்டும்தான விளையாடியது அப்படின்னு. ஆனால் இன்னும் சில தினங்களே இருக்கின்ற இந்த 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்ல 40க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாட போகுது அப்படின்ற தகவல் கூட இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி பாருங்க.
1: ஆமாம், அது தொடர்பாக நாங்க கொண்டு வர போறோம். என்ன சொன்னா அது பெரிய ஒரு மாற்றமா வந்திருக்கு இந்த உலகத்துல வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கின்றது. இந்த ஆண்டுக்கு சிறப்பு, இந்த ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் நடைபெறுகின்றது. ஆனால் அந்த வேர்ல்டு வார் 2 உலக போர் 2வது அதன் காரணமாக 2 ஆண்டுகள் நடைபெறவில்லையாம். அதாவது 1942 அதே போன்று 1946 சரி தொடர்பான பல விஷயங்கள் இருக்கு. இந்த அணி எவ்வளவு வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை அணிகள் வின் பண்ணியிருக்கின்றன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மனிதருங்கள். தங்க நகை உலகின் புதிய புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடியோடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, சலுகையில் மாதாந்தம் செலுத்தி நகை வாங்கலாம், 5000க்கு மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
0: நேரம் 3:12 அறிவது கரைவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: எதிர்கால வெளியேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 1099 மக்கள் விரும்புகின்ற குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2500

பட்டியலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலை தூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுமங்களில் பாரிய அளவில் சமைத்துக் கொள்ள முடியும். அதுவழியில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில், எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
3: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9659.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் loan processing nai உடனுக்குடன் email ஊடாக update செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. TicketMaster.ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
6: வீக்கெண்ட் வைப்ரேஷன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:28 அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஃபீஃபா உலகக்கோப்பை சம்பந்தமானதாக இருக்கின்றது என்ற அறிவது கரவேல். நாங்கள் கடந்த முறை, அதாவது இந்த முறை இல்லாமல் கடந்த முறை எங்க நடந்திருக்கு இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப், அது சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய கிழக்கு நாட்டில் வந்து நடந்த முதல் நடந்தது அந்த 2022 நடந்த ஃபீஃபா உலகக்கோப்பை தானா. இது எங்க நடந்தது அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஒரு அரபு நாடான கட்டாரில் தான் நடந்திருக்கு அப்படின்னும், மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே நடைபெற்ற முதல் ஃபீஃபா உலகக்கோப்பையும் இதுதான் அப்படின்ற ஒரு தகவல் கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம்.
0: நிச்சயமாக இந்த அதாவது இறுதியாக 2022 வந்து இந்த போட்டி நடைபெற்றிருந்தது 4 முன்னர் கட்டாரிலே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ் தோற்கடித்து அர்ஜென்டினா வெற்றி வகை சூடியிருக்கின்றது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது நடப்பு சாம்பியனாக இருக்கிறது வந்து அர்ஜென்டினா தான். இந்த ஆண்டு யார் கோப்பை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். அந்த அர்ஜென்டினாவை பொறுத்தளவிலே இன்னும் ஒரு சிறப்பு இவங்களுக்கு என்னென்னால், 3வது தடவையாகவும் இவர்கள் இந்த டைட்டில் வின்னராக வந்திருக்கின்றார்கள், ட்ரோஃபியை பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம்.
1: 1978 அதற்கு பிறகு 1986 பிறகு 3வது முறையாக உலக சாம்பியனானது அந்த கட்டாரில் தான். அதற்கு பிறகு இந்த வருடம் அவர்கள் வெயிட்டிங்கா இல்லையான்னு நாங்க தான் வெயிட் பண்ணி பார்க்கணும்.
0: நிச்சயமா அதுல இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் இருக்கிறேன்னு எடுத்து வர போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கனடாவிலிருந்து ஆல்பர்ட்டா பிரிவதற்கு ஆதரவு இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து மேலும் சடுதியாக வீழ்ச்சியடைந்து வருவதை புதிய இப்சோஸ் கருத்துக்கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்துக்கணிப்பில் ஆல்பர்ட்டாவின் பிரிவினைக்கு 28% அம்மாகாண மக்களே ஆதரவை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் புதிய கருத்துக்கணிப்பில் இந்த ஆதரவு 18% மேலும் குறைவடைந்துள்ளது. 72% பிரிவினைக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளனர்.
1: தமிழ்நாட்டின் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஊழல் விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்குமாறு ஆளுநரிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விசாரணைகளை தொடர்வதற்கு அனுமதி கோரி ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அனுப்பிய கோப்புகளுக்கு முதலமைச்சர் விஜய் ஒப்புதல் வழங்கியதாக அறிய முடிகிறது. மறுபுறத்தில் தமிழ்நாடு அரசின் மது விற்பனைத்துறையில் திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 3,600 கோடி ரூபாய்கள் ஊழலிடம் பெற்றுள்ளதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளமை முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
0: இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் ஷலே சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் பிவித்ரு ஹெல உரிமையவின் தலைவர் உதயகமன்வில தெரிவித்துள்ளார். மனநல பாதிப்பு எனும் போர்வையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை முடக்கும் நாடகங்கள் இடம்பெறுவதாக மக்கள் போராட்ட முன்னணி நேற்று சாடியிருந்தது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
3: 416-461-6401.
4: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
5: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
2: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
6: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
7: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
8: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
9: Weekend endale visesham dane.
10: Weekend East FM Tamil 102.7.

0: 3:42 கவலை வேண்டாம் திரைப்படுத்தின அந்த பாடலை கேட்டிருக்கு. அப்படித்தான் அந்த போட்டியில பங்கு பெற்ற போற அணிகளுக்கும் அப்படி இருக்கும், வெற்றி வந்தா போதும் அப்படின்னு சொல்லி.
1: ஸ்பார்க்லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ் அபிலாஷ் மற்றும் டொராண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு இன்று மாலை சரியாக 6:01 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். டிக்கெட் மாஸ்டர் .ca மூலமும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும் பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களை அறிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசித்து மகிழ அழையுங்கள். 6473635529 6473635529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
0: 3:43 அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலக கிண்ணம் தொடர்பாக உதைப்பந்தாட்ட போட்டி தொடர்பாக பல சுவாரஸ்யமான விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு முதலில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பேட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது, 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டாவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவிலிருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுவின்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவழியில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: படி படி படி பறக்க தட தடத்து பறி பறி பறி துடிக்க கடும் மனதில்

0: 3:50 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாங்கள் இந்த ட்ரோஃபீஸ், இந்த வெற்றி கோப்பையை தூக்கியது யாரு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 நேஷனல் டீம்ஸ் தான். இந்த 22 போட்டிகள் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. ஃபீஃபா உலகக்கின்னு, அதாவது உலக உதைப்பந்தாட்ட போட்டி, 8 தேசிய அணிகள் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றன. இதில் எதேது எத்தனை தடவை வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம்.
0: ஆமாம், அதிகமான கோப்பைகளை வந்து வின் பண்ணிய நாடு அப்படின்ட்டு பார்க்கும்போது பிரேசில் மட்டும்தான் 5 உலக கோப்பைகளை வென்று முதலிடத்தில் இருக்கின்றது. மேலும் நடைபெற்ற அனைத்து உலக கோப்பைகளிலும் பங்கேற்ற ஒரே நாடாக பிரேசில் வந்து இடம் பிடித்திருப்பதும் ஒரு முக்கியமான விடயம். அடுத்த இடத்தில் பார்க்கும்போது ஜெர்மன் மற்றும் இத்தாலி வந்து தலா 4 கோப்பைகளுடன் இரண்டாவது இடத்தை வந்து பிடித்திருக்கின்றது. மூன்றாவது இடத்தை அர்ஜென்டினா 2022 கத்தார் உலக கோப்பையை வென்றதன் மூலம் தனது 3 கோப்பையை கைப்பற்றியதும் குறிப்பிடத்தக்க விடயம்.
1: அடுத்ததாக வந்து பிரான்ஸ் முருகுவையும் ஒரு தடவைகள் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் உருகுவேயை பற்றி நாங்கள் சொல்லணும். முதல்ல இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெற்ற இடம், அது மாத்திரமில்லை முதல் வெற்றியாளராகவும் இந்த உருகுவே அணி தான் இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தடவை வின் பண்ணியிருக்கிறார்கள் யாருன்னு சொல்லி பார்க்கையில் இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகள். அதே வேளையிலே இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். இதுவரைக்கும் வந்து இந்த 2022 வரைக்கும் நடைபெற்ற 22 போட்டிகளில் இதுவரையிலே இந்த 18 நாடுகளில் இவை நடைபெற்றிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமில்லாமல் 80 தேசிய அணிகள், அதாவது இன்டர்நேஷனல் டீம்ஸ் வந்து இதில் இடம்பெற்றிருந்தாங்க என்பதும் ஒரு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். அதை விட இந்த ஆண்டு பார்க்கக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த ட்ரோஃபி என்ன, அதே போன்று இந்த ட்ரோஃபியில் என்னென்ன விடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விடயங்களை தொடர்ந்து எடுத்து வர போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 3:52 நிமிடம்.

0: நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் ஏழு நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
1: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 4 மணி ஆகிக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 24 ஆக இருக்கின்றது. இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையில தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறந்த காலநிலை தொடர்ந்து நாளைக்கும் 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும்.
2: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1 சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சரி, இன்றைக்கு வந்து அறிவது கருவியல் நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன விஷயம் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் அது தொடர்பான பல சுவாரஸ்யமான விடயங்கள். எப்போ ஆரம்பித்தது, என்னென்ன அணிகள், எத்தனை அணிகள் போட்டிக்கிட்டன, அதே போன்று இந்த எத்தனை அணிகள் எத்தனை தடவை வென்றாங்க அப்படின்னு சொல்லி பல விடயங்களை பார்த்துருக்கிறோம். இன்னமும் பல விஷயங்கள் வர இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு பாடலை தொடர்ந்து அவற்றையும் பார்க்கலாம்.

0: 4:05 அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தங்க நகை உலகின் புதிய புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம், 5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
1: அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்டு கப் பற்றியதாக இன்றைய அறிவது கரவேல் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள்
0: கொண்டிருக்கிறோம்.
1: ஆமா, அதுலயும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கா. அதை கேட்கும் போது எனக்கும் கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்தது. சரி, நேயர்களுக்கும் அதை சொல்லுவோம் அப்படின்னுதான். 1966 இங்கிலாந்துல வந்து இந்த வேர்ல்டு கப் வந்து நடந்து முடிந்த பிறகு என்ன செய்திருக்கிறாங்க, அதை வந்து காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க இந்த ட்ராஃபியை எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு நாள் திடீரென்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு நாள் வந்து அது காணாம போயிட்டு தான் அந்த ட்ராஃபி எங்கன்னு சொல்லி எல்லாரும் தேடுறாங்க. உலகமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீசார் தேடுறாங்களாம், பத்திரிகைகள் எல்லாம் வந்து ஹெட்லைன்ஸ் வருதாம், விளையாட்டின் மிகப்பெரிய சின்னம் ஒன்று ஒரே இரவில் மர்மமாக மறைந்தது அப்படின்லாம் வந்து பயங்கரமா ஹெட்லைன் எல்லாம் போடுறாங்களாம். என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லா பக்கத்தாலையும் தேடும் போது அதை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு. திடீரென்று ஒரு நாள் வந்து ஒரு நாய் ஒரு தோட்டத்துல வந்து சும்மா விளையாடி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு பார்சல் ஒண்ட கண்டிருக்கு, அது வந்து ஃபுல்லா பேக் பண்ணி இருந்திருக்கு. அப்ப அதை போயிட்டு அது மோப்பம் பிடிச்சி பார்த்து கொண்டிருந்திருக்கு. இதை பார்த்துட்டு என்னத்த அது மோப்பம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திறந்து பார்த்துருக்குறாங்க. பார்த்த இடத்துல அதுதான் அந்த திருடப்பட்ட உலக கோப்பை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல, ஆனா ஒரு நாய் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலா அந்த டைம்ல நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வெளியில வந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்ததாம். இது வந்து உலக கோப்பை, அதாவது ஃபீஃபா உலக கோப்பையில ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு அந்த காலத்துல பத்திரிகைகள் எல்லாம் மிக பெரிய தலைப்பு செய்தியா வந்ததாக இந்த செய்தியை நான் கேட்டு சிரித்ததுனால அதை நேயர்களுக்கும் பகிர்ந்திருந்தேன்.
0: சரி, இது வந்து நடைபெற்று ஆனா கண்டுபிடிக்கப்பட்டுட்டு. இதுக்கு இந்த நாய்க்கு பேர் வந்து பிக்கிள்ஸ். இதனுடைய ஓனர் வந்து டேவிட் கார்பெட் என்பவர். இந்த கப் வந்து அந்த நேரத்திலே ஒரு எக்ஸிபிஷனாக வைக்கப்பட்டிருந்ததுதான் மெதடிஸ்ட் சென்ட்ரல் ஹால். இது வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் லண்டனில் இருந்தபோது தான் இது காணாம போனது. ஒரு வாரத்துக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது 1966. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது 1983. அதாவது 1970 வந்து பிரேசில் 2வது தடவையும் இந்த கோப்பையை வந்து வெற்றி பெற்ற பின்னர், அதாவது மூன்றாவது தடவையாக இவர்கள் வெற்றி பெற்ற பின்னர் பிரேசிலுக்கு வந்து அவங்களே வச்சு கொள்ளட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த கோப்பைக்கு பேர் வந்து ஜூல்ஸ் ரிமே என்று சொல்லி இருந்திருக்கின்றது. அப்படித்தான் அது அழைக்கப்பட்டதாம். அதற்கு பின்னர் என்ன நடைபெற்றிருக்குன்னு சொன்னால், 53 மாடல்ஸ் வந்து டிசைன் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஃபிஃபாவில் இருந்து வந்து ஒரு டிசைனை வந்து சூஸ் பண்ணி, இது வந்து சில்வியோ கசானிகா என்று சொல்லப்படுகின்ற இட்டாலியன் டிசைனர், அவருடைய அந்த டிசைன் தான் இப்போது இருக்கின்ற அந்த வேர்ல்ட் கப்புக்கான அந்த ட்ராஃபி டிசைனே இவருடையதாகத்தான் இருந்திருக்கின்றது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 36 சென்டிமீட்டர். இது உயரமாம். இதுல வந்து 18 கேரட் கோல்டு வந்து 75 வீதம் இருக்கின்றது. இதனுடைய எடை வந்து 6.3 அதாவது 13.5 பவுன்ஸுக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, இது இப்படி இருக்க 2வது தடவை என்ன நடைபெற்றிருக்குன்னா, அந்த 3 தடவைகள் வந்து பிரேசில் இந்த வெற்றி பெற்ற உடனே இவர்களுக்கு பிரேசிலுக்கே வந்து அந்த ட்ராஃபியை வந்து கொடுத்திருக்காங்க. கொடுத்த நேரத்தில் 1991 அதில் என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால், இந்த ட்ரோஃபி வந்து கண்டறியப்படவே இல்லையாம். களவாடியவர்கள் அதை வந்து அப்படியே உருக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லித்தான் நம்பப்படுகின்றதாம். அதனால தான் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 4:10 அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: மட்டுமே தான் பங்கு பெற்றியதாம். அப்போது விமான பயணங்கள் எளிதாக இல்லாத காரணங்களாலேயே பல ஐரோப்பிய நாடுகள் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு 1934 முதல் 1978 வரை கிட்டத்தட்ட 40 தொடர்ந்துமே உலகக்கோப்பையை 16 அணிகளுடன் தான் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் 1938 ஆஸ்திரியா விலகியதால 15 அணிகள் மட்டும்தான் பங்கு பெற்றியது அப்படின்னு கூட தற்போதைய தகவல்கள் வந்து தெரியப்படுத்துகின்றது.
1: அதே போன்று 1982 பார்த்தால் 24 அணிகளாக இது ஃபார்ம் பண்ணியிருக்கின்றது. அதற்கு பின்னர் 1998 32 அணிகள். இதில் ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கான்னு சொல்லி அநேகமான நாடுகளினுடைய அணிகள் வந்து பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு கால் சுற்று அதே போன்று அரையிறுதி போட்டி வரைக்கும் இவர்கள் முன்னேறி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு பார்க்கையில் அந்த 32 அணியிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஜம்பாக வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்லி முதல் முதலாக 48 டீம் வந்து விளையாட போகின்றன. அதில் இன்னொரு ரெக்கார்ட் பிரேக்கிங் இருக்கு, 104 மேட்சஸ் இடம்பெற போகின்றன என்பதும் இன்னும் பல இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற அந்த போட்டிகளில் இருக்கின்றன சுவாரஸ்யம், அதையும் நாங்கள் பார்க்கலாம். சரி, இந்த வழியில் நாங்கள் எவரெஸ்ட் பயணிச்சு வழங்குகின்ற மலிவு விற்பனை தொடர்பாக அறிந்து கொள்ள போகின்றோம்.
2: எதிர்கால வெளியேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசிறடு விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசிறடு விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது, 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டாவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவிலிருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளவாட குழுவின்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவழியில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளவாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளவாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: கூட்டுக்கரு பண்பலை East FM 102.7 Ajax Mitsubishi Canada's number 1 PHEV kalai 1.49% rate il varantham $108 plus tax il irundhu finance aladhu lease seyungal 5 aandugalukku aladhu 100000 kilometers ku free oil changes market il ye cheapest SUV best warranty udan perum vaipaga 2026 RVR kalai varantham $78 plus tax il irundhu 5 aandugalukku aladhu 100000 kilometers ku free oil changes udan petukollungal anaitu pudhiya vaagana kolvanavugalukkum visada parisugalum kaathirukkum Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம் முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம் 416-895-4457 முகுந்தன் கனகரட்னம் 416-303-0910
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
0: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 டேஸ் a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
0: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்வீட் 6A ஸ்காப்ரோ 416-649-63
3: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ் 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
7: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.ca.

0: சிலு சிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பஹ்ரைன் மீதும் குவைத் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மீண்டும் ஈரான் நடத்தியுள்ளதாக பஹ்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து அளித்துள்ளதாக கூறியுள்ள பஹ்ரைன் அரசு, பதட்டங்களை மீண்டும் அதிகரிக்கும் வகையில் அயல் நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.
3: தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் மட்டுமே வென்றதாகவும், முதலமைச்சர் விஜயின் நாற்காலியில் 2 கால்கள் மட்டுமே அவருடையவை என்றும், மற்ற 2 இரவல் வாங்கியவை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 108 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் கூட பெற முடியாமல் படுதோல்வி அடைந்ததாக அமைச்சர் அருண்ராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம் சி சம்பத் மற்றும் 4 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கலான பலர் ஒன்றாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று இணைந்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது.
2: இலங்கையில் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டி பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: second East FM 102.7 It's cool.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான் மேனேஜிங் பார்ட்னர் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான் 6478910742.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும் பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் 416-455-3514
5: போட்ட புதுச்சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்
6: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ.
7: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
8: வேலையும் போச்சு காரும் போச்சு கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
9: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough. 647-980-4779.
1: Weekend Vibration. East FM 102.7.

0: 4:43 அறுபது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் தொடர்பான சுவாரஸ்யமான விடயங்களோட நாங்கள் களத்தில் வந்து மும்முரமாக இருக்கிறோம். பல சுவாரஸ்யமான விடயங்களை பார்த்துருக்குறோம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 1930 ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பெண்களுக்கான போட்டிகள் அப்படி என்று சொல்லி பார்க்கையில் அது எப்போது ஆரம்பித்தது என்று சொன்னால், 1900 பெண்கள் அணி வந்து எப்படா வந்து சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது விமென்ஸுக்கான ஃபீஃபா வந்து 1991 சீன மக்கள் குடியரசு அந்த இடத்துல வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது.
1: ஸ்பார்க்லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வரசங்கமும் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ் அபிலாஷ் மற்றும் டொராண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு இன்று மாலை சரியாக 6:01 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். டிக்கெட் மாஸ்டர் .ca மூலமும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும் பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களை அறிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசித்து மகிழ அழையுங்கள். 6473655529 6473655529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7. ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பையும் கடைசி நேரத்தில் இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பற்றி பாக்காட்டி ரசிகர்கள் வந்து கோவிச்சிருவாங்க நீரஜா. அப்போ அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் கொஞ்சத்தை வந்து நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அதாவது முதல் முறையாக 3 இணைந்து நடத்துகின்ற உலகக்கோப்பையாக இந்த 2026 நடைபெற இருக்கின்ற உலகக்கோப்பை இருக்கின்றது. இதில் கனடா, மெக்சிகோ, US என 3 வந்து சேர்ந்து நடத்துகின்றது. இது உலக கோப்பை வரலாற்றிலேயே ஒரு புதிய சாதனை அப்படின்னு கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு 32 மட்டுமே விளையாடியது அப்படின்றும் இந்த வருடம் 48 பங்கேற்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனால உலகில் பல நாடுகளுக்கு புதிதாக உலகக்கோப்பையில் விளையாடும் வாய்ப்பு வந்து கிடைத்திருக்கலாம். இது வந்து மிக நல்ல ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் 2022 கத்தார் உலகக்கோப்பையில் 64 போட்டிகள் நடைபெற்றதும் இந்த வருடம் 104 போட்டிகள் நடைபெறுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நேயர்களுக்கு வந்து மிக ஒரு நல்ல ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்லாமல் இதில் வந்து மெக்சிகோ வந்து ஒரு சாதனை ஒன்றை கூட படைச்சிருக்காம் அப்படின்னு என்னென்னு பார்க்கும்போது, உலக கோப்பையை 3 மெக்சிகோ நடத்துகின்றதாம். இதற்கு முதல் 1970 1986 நடத்தி இருந்திருக்கின்றது மெக்சிகோ நாடு. இந்த முறை 2026 நடத்துவதன் மூலம் 3 உலக கோப்பையை நடத்திய முதல் நாடு அப்படின்ற பெருமையை வந்து மெக்சிகோ தட்டி செல்லுது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் 16 வந்து நடக்க போகுதாம் இந்த 2026 ஃபீஃபா வேர்ல்டு கப். இதில் வந்து ஒரு கண்டம் முழுவதுமே கால்பந்து திருவிழா அப்படி என்றால் அது இந்த முறைதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டொராண்டோ, வான்கூவர், மெக்சிகோ சிட்டி, லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க், நியூ ஜெர்சி உள்ளிட்ட பல நகரங்களில் வந்து நடைபெற இருக்கிறதால ரசிகர்கள் வந்து மிக உற்சாகமாக இருக்கிறாங்க. சில நாட்கள் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தபடி இருக்கிறார்கள்.
0: ஆமாம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மெக்சிகோ வந்து 3 இந்த வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணுகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரே ஒரு நாடு இப்படி 3 ஹோஸ்ட் பண்ணியிருக்கின்றது. அதே வழியிலே அமெரிக்காவை பார்த்தோம் என்று சொன்னால் 1994 பின்னர் முதல் தடவையாக ஹோஸ்ட் பண்ணுகின்றது. அதே வழியிலே கனடாவை பொறுத்தளவில் முதல் முறையாக இந்த ஆண்களுக்கான வேர்ல்ட் கப்பை வந்து கனடா ஹோஸ்ட் பண்ணுகின்றது என்பதும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதிலும் டொராண்டோவில் இப்போ முதல் முறையாக இந்த போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. வான்கூவர்லேயும் இடம்பெறப் போகின்றன. மொத்தம் 13 போட்டிகள் கனடாவுக்குள்ளேயே இடம்பெறப் போகின்றன இந்த 104 மேட்சஸில். அதே வேளையிலே இன்னும் ஒரு விடயமும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தளவில் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிற போட்டியில் ரவுண்ட் ஆஃப் 32 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு புதிய நாக் அவுட் ரவுண்ட் ஒன்று இருக்க போகிறதாம். 12 குரூப்ஸ் வந்து இது 4 பேரை கொண்டதாக இருக்க போகிறது. அதாவது இந்த 32 ரவுண்ட் ஆஃப் 32 என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய நாக் அவுட் ரவுண்ட் வந்து இந்த ஆண்டு இருக்க போகிறதாம். அதே வேளையிலே ஒரு வழக்கமாக ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரை வரைக்கும் தான் இது எடுக்கும். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தளவிலே 39 நாட்கள் வரை இடம்பெறப் போகிறது. அதாவது ஜூன் 11 வியாழக்கிழமையிலிருந்து ஜூலை 19 தேதி வரையில் இடம்பெறப் போகிறது 39 நாட்கள். இதனால் வந்து இந்த போட்டிகளுக்கு இடையிலே அதிக அளவு வந்து ஓய்வு நேரம் காணப்படும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மல்டி கல்ச்சரல் அட்மாஸ்பியரும் கிடைக்க இருக்கிறது. ஏராளமான லோக்கல் பார்வையாளர்கள் இருந்து ஒவ்வொரு கலாச்சாரங்களை சேர்ந்த மக்களும் இதில் பங்கெடுப்பார்கள் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக கூறப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஆண்டு இந்த 23rd ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஒரு பெரியோரு எதிர்பார்ப்போடு அதே வழியிலே பல வரலாற்றில் முதல் தடவையாகனு சொல்லி பல சுவாரஸ்யங்களை கொண்டதாக இருக்கப் போகிறது. 4:49 இந்த வேளையில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள போகின்றோம்.
2: எதிர்கால வெளியேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கு 49 dollars. குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349க்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999க்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல் ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுவின்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவழியில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: 4:52 அறிவது கரவேல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இத்துடன் நாங்களும் இந்த தகவலோடையே நாங்க அறிவது
0: கரவேலிருந்து விடுபட போறோம்.
1: நாங்க போயிட்டு அடுத்த கிழமை தொடங்க போற ஃபீஃபா வேர்ல்டு கப்புக்கு நாங்க ரெடி ஆக போறோம் இப்பவே அப்படி என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெற்று செல்ல போறேன். நீரஜா இருக்க போறாங்க, கோகுலனுடன் சேர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார்கள். இதே போலவே இன்னுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நீர்களே.
0: நன்றி சுரேகா, நீங்களும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். அழைக்க 416-554-4040.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7 உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184 416-720-1184.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66519, 6477-66519. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66519.
8: இந்த கோடையை இசையோடு அர்ப்பணிக்க ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. ஜூன் 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. TicketMaster.ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்.

0: நேரம் 5:03. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம் கோகுலன்.
1: வணக்கம் நீரஜா. வணக்கம் நேர்களை, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுமா இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக உற்சாகமா இருக்கிறேன். மதி நல்ல மதி உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு இரண்டு மணித்தியால மிசை எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முடியும். டொரண்டோவில் 25 டிகிரி செல்சியஸ், 29 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை காணப்படுகின்றது. இன்றைய நாளின் மாலை பொழுது 23 டிகிரி செல்சியஸ், இரவு பொழுது 15 டிகிரி செல்சியஸ் ஆக காணப்படுகின்றது. நாளைய நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ், 27 வரை உணரக்கூடிய ஒரு வெப்பநிலையாக நாளைய நாள் காணப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் முயல் கூட்டம் நிறைந்த பொழுதுகளாக நாளைய நாளும் இருக்கும். எனவே இந்த வீக்கெண்டை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய வகையில் இன்றைய நாள் நாளைய நாள் இந்த காலநிலை கூட காணப்படுகின்றது.
0: அவர் சிறந்த காலநிலைகளை கொண்ட நாட்களாகத்தான் தொடர இருக்கின்றன. அதே வேளையில் எரிபொருளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின்னர் இன்னும் 1% எரிபொருள் விலை குறைவடை இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ரூட் சிஏ இருக்கின்றது. நீங்கள் நிகழ்ச்சிகளை நேரடியாக உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் கேட்டுக்கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இருக்கின்றது. பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை பார்த்து மகிழ்வதற்கு. அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: உற்சாகமாக நீங்களும் எங்களோடு 7 மணி வரை இணைந்திருக்க முடியும். இந்த விடுமுறை நாளில் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு நீங்களும் எங்களோடு அழைக்கலாம். 416-554-4040, 416-554-4040 இந்த பகுதியில் எங்களோடு இணைந்திருக்கின்ற நேரோடு பேசலாம். வணக்கம்.
0: என்ன
1: காரணம்
0: சிறப்பு காரணங்கள் ஏதாவது இருக்குதா? சிறப்பு காரணங்கள் ஏதாவது இருக்குதா?
2: இல்ல, நல்ல
0: வீட்லயா வழியிலயா நிக்கிறீங்க?
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க சலக்குமார்?
2: எனக்கு இதய முரளி படத்துல தங்கமே தங்கமே அந்த பாட்டு.
1: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போகின்றது. நன்றி சலக்குமார் இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: சுவாரஸ்யமா பேசி உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்டுக்கொள்ளலாம்.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சீதாரமில்லை அத்துடன் கோல்ட் கொயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000க்கு மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 6475344509 6475344509. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
5: Weekend vibration. East FM 102.7.

0: எதிர்கால
1: விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 ரூபாய் விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் 599 டாலர்களுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது 499 டாலர்ஸ் மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் 149 டாலர்ஸ், டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் 249 டாலர்ஸ், குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் 349 டாலர்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை 49 டாலர்ஸிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் 850 டாலர்கள் விற்கப்படுவது விசேட விலையில் 300 டாலர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் 2500 டாலர்கள் விற்கப்படுவது, 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது 999 டாலர்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் 1800 டாலர்கள் விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் 950 டாலர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. 1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 1500 டாலர்கள் விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் 599 டாலர்ஸுக்கு பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுவின்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதேவேளையில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 9 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90 8 5 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6
4: East FM Tamil Seedigal.

0: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதற்கான ஆதரவு இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து மேலும் சடுதியாக வீழ்ச்சியடைந்து வருவதை புதிய இப்சோஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் அல்பர்டாவின் பிரிவினைக்கு 28% அம்மாகாண மக்களே ஆதரவை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் புதிய கருத்து கணிப்பில் இந்த ஆதரவு 18% மேலும் குறைவடைந்துள்ளது. 72% பிரிவினைக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளனர்.
1: தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஊழல் விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்குமாறு ஆளுநரிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விசாரணைகளை தொடர்வதற்கு அனுமதி கோரி ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அனுப்பிய கோப்புகளுக்கு முதலமைச்சர் விஜய் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அறிய முடிகின்றது. மறுபுறத்தில் தமிழ்நாடு அரசின் மது விற்பனை துறையில் திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 3,600 கோடி ரூபாய்கள் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளமை முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
0: இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் சலே சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் பிவுத்ருஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்வில தெரிவித்துள்ளார். மனநல பாதிப்பு எனும் போர்வையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை முடக்கும் நாடகங்கள் இடம்பெறுவதாக மக்கள் போராட்ட முன்னணி நேற்று சாடியிருந்தது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்மில் மனதை வருடும் பாடல்களோடு.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்க்வெட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9445-0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். Canada Pilot Program. WhatsApp contact 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
1: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-22-647-549-0059.
4: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: பாடலும் அப்படித்தான் வருடி கொண்டிருக்கின்றது. அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்கணுமென்னு சொன்னால் இசை எக்ஸ்பிரஸில் நீங்களும் அழைக்க முடியும். 416-554-4046-554-4040.
1: ஏழு மணி வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பேட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது. 3-year வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டாவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலை தூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுவின்களில் பாரிய அளவில் சமைத்துக் கொள்ள முடியும். அதுவேளையில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ்.
2: கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள் ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 486-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
8: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idiyal. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
9: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
9: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
9: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham.
9: 416-461-6401.

0: நேரம் 6:01 இஸ்டெஃபம் ஊடாக இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7 மணி வரை நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 416-554-4400.
1: டொரண்டோ பெரும்பாகும் வெப்பநிலை இப்பொழுது 25°C 30°C வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்த சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு மாலை பொழுதோடு இந்த பொழுது காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் இரவு பொழுது 15°C 14°C வெப்பநிலை உணரப்படும். நாளைய நாள் காலை பொழுது 17°C, பகல் பொழுது 24°C, மாலை பொழுது 22, இரவு பொழுது 14°C வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. அதே நேரத்தில் நாளைய நாள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி எரிபொருளின் விலை என்றது ஒரு சதத்தால் குறைவடையும்.
0: அதேபோன்று நீங்களும் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்கலாம். stfm.ca ஊடாக உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தீங்க என்று சொன்னாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாள முடியும். அதேபோன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் stfm தமிழ் ஊடாகவும் யூடியூபில் stfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். அதே வழியில் stfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1216-8241-212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது estfm102.7@gmail.com.
1: உற்சாகமாக நீங்களும் எங்களோடு 7 மணி வரை இணைந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க 416-554-4000 416-554-4040.

FM 102.2 தசமுகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். 7 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைக்கலாம். 416-554-4040 416-554-4040. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சீதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000+ நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599. தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 7 மணி வரை இணைந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கலாம். 416-554-4040

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு

0: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: Weekend East FM Tamil.
7: Tamil.
6: Dirty Little Thasam.
8: Hello.

0: 6:22 இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்து கொள் ள இன்னும் ஒரு 30 நிமிடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4154540
1: இந்த படத்தில் எவரெஸ்ட் பயணிச்சு தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: எதிர்கால வெளியேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 Finchdene Square, Finch and Finchdene Sandipil, Everest Furniture. 1299 ரூபாய் விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் 599 ரூபாய்க்கு இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1000 ரூபாய் விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது, 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக் கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டாவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுவின்களில் பாரியளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதேவேளையில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 9 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
0: 6:25 இசை எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து எங்களோடு யார் இணைந்திருக்கிறார் சொல்லி பார்க்கலாம். தன்னுடைய விருப்ப பாடலோடு வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் அர்ஜுன், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல
0: கேட்கவும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, அதே சந்தோஷத்தோட என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தொடர்ந்து 7 மணி வரை நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைக்கலாம். 4165544040

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பஹ்ரைன் மீதும் குவைத் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மீண்டும் ஈரான் நடத்தியுள்ளதாக பஹ்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து அளித்துள்ளதாக கூறியுள்ள பஹ்ரைன் அரசு, பதட்டங்களை மீண்டும் அதிகரிக்கும் வகையில் அயல் நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது.
1: தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் மட்டுமே வென்றதாகவும், முதலமைச்சர் விஜயின் நாற்காலியில் 2 கால்கள் மட்டுமே அவருடையவை என்றும், மற்ற 2 இரவல் வாங்கியவை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 108 தொகுதிகளில் அதிமுக டிபாசிட் கூட பெற முடியாமல் படுதோல்வி அடைந்ததாக அமைச்சர் அருண்ராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜா, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம் சி சம்பத் மற்றும் 4 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கலான பலர் ஒன்றாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று இணைந்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது.
0: இலங்கையில் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டி பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1, 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
5: Camsonics security camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6 4 7 3 0 2 5 7 4 8, 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
6: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

0: 6:44 இசை எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற மலிவு விற்பனை தொடர்பாக அறிந்து கொள்ளலாம்.
1: எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டாவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளவாட குழுவின்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவேளையில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளவாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளவாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: 6:47 இசை எக்ஸ்பிரஸ் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்து தண்ட விருப்ப பாடலோடு யார் இணைந்திருக்கிறார் சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சின்ன.
3: வணக்கம் சின்ன, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். சரி, அந்த சுகத்தோட இந்த பாட்டு கேட்க போறீங்க?
3: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போகின்றது. நன்றி சின்ன அணிந்த உடமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: எஃப்எம் 102 தசமகளினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தையும் அன்பித்திருக்கின்றோம்.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெறும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்து அதே போன்ற நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் கோகுலன் இருப்பார். இனிமையான வணக்கம் நேர்களே, தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.
0: நன்றி நீரஜா. தொடர்ந்து முடிந்தவர்கள் 7 மணிக்கு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோக், கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed pound brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்புமிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551, 416-558-2551.
0: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் summer clearance sale. 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: FM 102 தசமுகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 7 மணி, தொடர்ந்து 9 மணி வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்று நாளும் கெனடி கலைஞர்களுடைய பாடல்கள், இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள், அவர்களை பற்றிய விடயங்களோடு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியை தொடர்ந்து 2 மணித்தியாலம் உங்களோடு இணைந்திருக்கப் போகின்றது. வெப்பநிலை இப்பொழுது 26 டிகிரி செல்சியஸ், 31 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு இப்பொழுது 15 டிகிரி செல்சியஸ், 14 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்படும். நாளை நாள் காலை பொழுது 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், பகல் பொழுது 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மாலை பொழுது 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு பொழுது 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை காணப்படும். திங்கட்கிழமை வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 26 டிகிரி செல்சியஸ் வருகின்ற நாட்கள் சூரிய வெளிச்சம் நிறைந்த வெப்பநிலை கூடிய நாட்களாக காணப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது, நாளைய நாள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி எரிபொருளின் விலையில் மாற்றங்கள், 1 சதத்தால் எரிபொருளின் விலை குறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எங்களோடு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் FM தமிழ் ஊடாக இணைந்திருக்கலாம். யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7. ஈஸ்ட் FM இன் தொடர்புகளுக்கு அழைக்கலாம் 416-824-1212. அதே நேரத்தில் மின்னஞ்சல் முகவரியூடாக கூட நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ள முடியும். ஈஸ்ட் FM 102.7@gmail.com. அளிக்கின்ற பாடல் வாகிசன் மற்றும் குழுவினர் தருகின்ற பாடல்.
1: விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பெண்ணிரு தோளும், பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.

0: FM 102 தசம் மேலினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. நேரம் இப்பொழுது 7:10. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 E3 காரை வெல்லும் வாய்ப்பு. மேக்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599. தொடர்ந்து 9 வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். ஸ்டார்ட் நைட் நிகழ்ச்சியோடு இந்த பொழுதில் பிரபா மற்றும் கெனிஸ்டன் தருகின்ற பாடல்.
1: வாட்டி கால் பண்ற,
2: என்ன பண்ணிட்டு இருக்க?
1: பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நல்ல அறுக்கடி உன் டிராமா டான்ஸ் எல்லாம். அவனுக்கு என்னடான்னா தொட்டதுக்கும் கோம்பரு. உனக்கு நான் ஏன் பேசணும்னு ஒரு ஈகோ. உங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டா இருந்து நான் படுற அவஸ்தை இருக்கேன்.
1: என்னடி சொல்ற?
2: ஒரு சின்ன சண்டையில பிரிஞ்சு என்னையோட 1 வருஷம் ஆச்சுடி. மெலினா, நான் சொல்றத மட்டும் கேளு. அவனை போய் மீட் பண்ணு. அட்லீஸ்ட் உனக்கு கல்யாணம்னு போய் சரி சொல்லிட்டு வா. அதுக்கப்புறம் அவ லைஃப் அவன் பார்த்துப்பா. இதுக்கு மேல உன் இஷ்டாண்டி.
1: உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழ வச்சிட்ட.

0: விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
4: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். June 13 பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, Concord, வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7 East FM.

0: FM 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றோம். MC சாய் மற்றும் குழுவினர் தந்த பாடல் அது நேரம் 7:23. இந்த பொழுதில் எவரெஸ்ட் பயணிச்சு தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: எதிர்கால வெளியேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கு
2: 99 குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349க்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999க்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல் ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுவின்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவழியில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

Weekend Vibration. East FM 102.7. East FM. Tamil. Seidhigal.

0: கனடாவிலிருந்து அல்பர்ட்டா பிரிவதற்கான ஆதரவு இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து மேலும் சரிதியாக வீழ்ச்சியடைந்து வருவதை புதிய இப்ஸ்வாஸ் கருத்துக்கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்துக்கணிப்பில் அல்பர்ட்டாவின் பிரிவினைக்கு 28% அம்மாகாண மக்களே ஆதரவை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் புதிய கருத்துக்கணிப்பில் இந்த ஆதரவு 18% மேலும் குறைந்துள்ளது. 72% பிரிவினைக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளனர். தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஊழல் விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்குமாறு ஆளுநரிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விசாரணைகளை தொடர்வதற்கு அனுமதி கோரி ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அனுப்பிய கோப்புகளுக்கு முதலமைச்சர் விஜய் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அறிய முடிகின்றது. மறுபுறத்தில் தமிழ்நாடு அரசின் மது விற்பனைத்துறையில் திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 3,600 கோடி ரூபாய்கள் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளமை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு முன்னாள் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் சலேம் சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் பிவித்ரூ ஹெலவுர்மையின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மனநல பாதிப்பு எனும் போர்வையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை முடக்கும் நாடகங்கள் இடம்பெறுவதாக மக்கள் போராட்ட முன்னணி நேற்று சாடியிருந்தது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
3: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Blower, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொரண்டோ.
6: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
5: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
6: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
5: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
6: அழகோ அழகு, 6477873784.
7: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 7:46 FM 102.7 இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-இல் ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். பி எஸ் சுதாகரன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒருத்தி திரைப்படத்தில் இடம்பிடித்துக் கொண்ட பாடலை உங்களுக்காக தந்திருந்தார்கள் சத்யபிரகாஷ் மற்றும் சாகித்யா. தொடர்ந்து 9 வரை நீங்களும் எங்களோடு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: எதிர்கால வெளியேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2500 விற்கப்படுவது. 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டாவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலை தூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளவாட குழுவின்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவேளையில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளவாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளவாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 9 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

பிரவீன் மணியின் இசையில் சகனா வைஷ்ணவி மற்றும் காவியா அந்த பாடலை தந்திருந்தார்கள். நேரம் 7:54 FM 101.7 இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் 9 மணி வரை ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்க முடியும். கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்களோடு நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஒலிக்கின்ற பாடல் ஊழியை திரைப்பட பாடல் என் ஆர் ரகுநந்தன் பாடலை தருகின்றார். பாடலுக்கான வரிகள் தீபச்செல்வன்.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
6: 5656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 4656 செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.